0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல்.

0: அக்காமக. ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்காமக டாய்?
0: அண்ணனோட அக்காமக. நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கம்.
0: அண்ணனோட பஸ் ஸ்டாண்டு அது பா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வேலையில நினப்பு இருக்கட்டும், அப்போதான் ஒழுங்கா முடிக்க முடியும். நினப்ப எங்கயோ வச்சுக்கிட்டு இங்க என்ன துளாவிட்டு இருக்க? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். நீ ஏன் வந்துட்ட? எப்பவும் ஒரே நினப்பா இரு, அலப்பாஞ்சிட்டு தெரியாத. இந்த மாதிரி நினைவு பற்றிய வார்த்தைகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே கொஞ்சம் உளவியலோட தொடர்பு கொண்டது. ஆழமாக பார்த்தா அர்த்தம் நிறைந்தது. இந்த நினைவு அப்படின்றது பல வகைகளில் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்து பயணிக்கக்கூடியது. நினைவால் மேலெழுந்த நபர்களும் உண்டு, நினைவால் நினைவாகி போனவர்களும் உண்டு. ஏமாற்றுவோருக்கு மறதி அதிகம், நேசித்தவர்களுக்கு நினைவுகள் அதிகம் அப்படின்ற வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருக்கலாம். மறதியும் நினைவும் மாறி மாறி நம்மளை வாட்டி விதைக்கலாம். அதுல நாம விதைபடக்கூடிய உள்ளமா அல்லது விதைபடக்கூடிய உள்ளமா அப்படின்றத நாம அதை கையாளக்கூடிய விதத்தை பொறுத்துதான் தீர்மானிக்க முடியும்னு சொல்றாங்க உளவியலாளர்கள். இது 100% உண்மை. ஏதோ ஒரு நிகழ்வு மூலமா அதிலேயே கடந்து வெளிவர முடியாம அல்லது வெளிவர விருப்பம் இல்லாம வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. எது நடந்தாலும் அடுத்தது எனக்காக ஒன்று காத்துட்டு இருக்குது, அதை நோக்கி என்னோட பயணம் அமையட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நாம பயணிக்கணும். அதுதான் நம்மளை சோர்வடைய விடாம தூக்கி பிடிக்கும். சரி, இந்த நினைவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காலங்கள் கடந்தும் காலாவதி ஆகிவிடாத மருந்து அன்பானவர்களின் அழகான நினைவுகள் மட்டுமே. வருடங்கள் கடந்தும் வரையறைக்குள் வராத ஒன்று உண்டென்றால் அது நினைவு மட்டுமே. நம்மள நிறைய பேரு நடந்து முடிஞ்சதையும் இழந்ததையும் அதிகமா சிந்திப்போம். ஆனா அது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது. இதற்கு உதாரணமா 2 நபர்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலாம். 26 வயது உள்ள ஒரு இளைஞர் ஒரு நிறுவனத்துல நல்லா வேலை செய்யறாரு, நல்ல திறமசாலியும் கூட. ஆனா அடிக்கடி ஏதோ ஒன்னு தொலைச்சது போல ஒரு பிடிப்பு இல்லாம மன அமைதியாயிடுவாரு. யார்கிட்டையும் கலகலன்னு பேச மாட்டாரு, ஆனா மற்ற நேரங்கள்ல கலகலன்னு பேசுவாரு. இது எல்லாருக்கும் ஒரு வித ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆக அந்த மேலாளர் விசாரிக்கிறாரு அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு. அவர் அடிக்கடி ஒரு வெள்ளைத்தாளை வெவ்வேறு எண்களை எழுதி கூட்டுவாராம், அல்லது தன்னுடைய மடிக்கணினிலேயே வெவ்வேறு எண்களை போட்டு கூட்டி பார்ப்பாராம். அது எதுக்காக அப்படின்னா, 10ஆம் வகுப்புல 90% மதிப்பெண்கள் எடுத்த சிறந்த மாணவரா இருந்தாரு. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நேரத்துல அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போனதால 68% மதிப்பெண்கள் தான் எடுக்க முடிஞ்சது. அது அவருடைய மனசுக்குள்ள ஆறாத வடுவா மாறிடுச்சு. அதுதான் அவருடைய பிரச்சனைக்கு காரணம். அதே போல இன்னொரு மனிதர் நேர்முக தேர்வுல நல்லா பதில் சொல்லிட்டாரு, வேலைக்கான பணி ஆணையும் கிடைச்சிடுச்சு. கல்லூரியில தங்க பதக்கம் வாங்கின திறமைசாலி. வேலைக்கு சேர்ந்து 5 மாதங்கள் கடந்து போனாலும் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரிவர செய்யல. அதை பத்தியெல்லாம் கேட்கும் போது, நான் யாருன்னு தெரியுமா, கோல்டு மெடல் வாங்கினாலு அப்படின்னு தன்னுடைய பெருமைகளை கடந்த கால நிகழ்வுகளையே சொல்லிட்டே இருப்பாரு. கடந்த கால நினைவுகள் அப்படின்றது நமக்கு ஒரு உந்துதல் கொடுத்து முன்னேற்றம் தரக்கூடிய விதத்துல அமையணும். பழைய நினைவுகள்ல உழல வச்சு பின்னோக்கி இழுக்குது அப்படின்னா அதை உதறிட்டு நினைவு தெளிவு காண்றதுதான் சிறந்த அணுகுமுறை. வாழ்க்கையில நம்மளுடைய நினைவுகளை உந்துதலா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. கடந்த கால தவறுகளை வருத்தமா நினைக்காம அதுல இருந்து நாம கத்துக்கிட்ட அனுபவங்களை பாடமா எடுத்துக்கணும். அது நம்மளுடைய எதிர்கால முடிவுகளை தெளிவாக்கும். அதே போல நம்மளுடைய நினைவுகள்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் அல்லது நாம கடந்து வந்த கடினமான பாதைகள் இது எல்லாத்தையும் அப்பப்போ நினைச்சு பார்க்கணும். அந்த வெற்றிகளும் போராட்டங்களும் நமக்குள்ள புதிய ஆற்றலை கொடுக்கும். அதே போல பழைய நினைவுகளே மூழ்கிடாம நிகழ்காலத்தை முழுமையா வாழ பழகணும். அது நம்மளுடைய இலக்குகளை நோக்கி செயல்பட வைக்கும். நம்மளை நாமளே தினமும் மேம்படுத்திக்கணும். பழைய சாதனைகளை நினைச்சு பெருமிதம் அடையிறது மட்டும் அல்லாம நிகழ்காலத்துல சிறப்பா செயல்படணும். ஆக நேற்று அப்படின்றது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனா அதுவே நாளைக்கு உங்களை வலிமையாக்கும் அப்படின்ற ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்களோட முன்னேற்றத்திற்கு இந்த நினைவுகள் சிறந்த எரிபொருளா அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுகாதார மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன் இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
0: அதுக்கு காரணம் அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
0: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டை. தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அரண், அதிகாரம் 75, குறள் எண் 749. முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரைதி மாண்டதரன். போர்க்களத்தில் பகைவர்கள் அழியும்படியாக அரணின் உள்ளிருந்தே செய்யப்படும் போர் செயல்களால் பெருமை பெற்று மாண்புடையதாக விளங்குவதே சிறந்த அரணாகும். கைபர் கணவாய், கஜினி முகமது, கோரி முகமது, பாபர், நாதிர் ஷா, இந்த மாதிரியான அந்நிய நாட்டு மன்னர்கள் இந்தியாவில் நுழைந்து இந்திய நாட்டு செல்வங்களை கொள்ளையடிக்க வழிவகை செய்தது கைபர் கணவாய் வழியாதான். இந்தியாவின் அரியணை நோக்கிய ராஜபாட்டைன்னு சொல்றாங்க இந்த கைபர் கணவாய. 1836 ஹரிசிங் அப்படின்ற சீக்கிய ராணுவ தலைவர் கைபர் கணவாயுடைய முகப்புல ஜம்ருத் அப்படின்ற பெரிய கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய காபூல் நாட்டு மன்னர் என்ன நினைக்கிறார்னா, இந்த சீக்கிய படைகள் பெரிய கோட்டையை கட்டி காபூல் நாட்டை கைப்பற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, பெரும் படையோட போய் அந்த ஜம்ருத் கோட்டையை தாக்குறாங்க. அந்த நேரத்துல ஜம்ருத் கோட்டைக்குள்ள காவலுக்கு இருந்தவங்க 1000 வீரர்கள் மட்டும்தான். ஆனால் காபூல் நாட்டு மன்னர் என்ன பண்றாரு, 25,000 ராணுவ வீரர்களோட வந்திருக்காரு. அந்த நேரத்துல தாக்கு பிடிக்க முடியாத சூழல். கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டிய நீரும் உணவும் கூட காபூல் நாட்டு படைகளால் தடை செய்யப்பட்டு விட்டது. அந்த நேரத்துல ஹரிசரண் கவுர் அப்படின்ற ஒரு இளம்பெண் முக்காடு போட்டு கோட்டை வழியாக தப்பித்து காபூல் நாட்டு வீரர்களையும் ஏமாற்றி பெசாவர அடைகிறாங்க. நிலைமைய ஹரிசிங் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, சிறப்பா திட்டம் போட்டு மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறாரு. எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க முடியாத காபூல் நாட்டு படைகள் கைபர் கணவாய்க்குள்ள தப்பி ஓடுறாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மலைகள் காபூல் நாட்டு படைகளுக்கு உதவிகரமா இருக்குது, மறைஞ்சிருந்து தாக்குறாங்க. அந்த சண்டையில ஹரிசிங் கொல்லப்பட்டாலும் கூட சீக்கிய படைகள் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கைபர் கணவாயுடைய பாதுகாப்பு சீக்கியர்களுடைய கைவசம்தான் இருந்தது. இதுதான் திருவள்ளுவர் போர் தொடங்கியவுடன் பகைவர் அழியும் வண்ணம் வீரர்களையும் ஆயுதங்களையும் படைகளையும் கொண்டு போர் செய்ய தந்திரம் கொள்ளுதலும், மன உறுதி கொண்டு போர் செய்த வீர மரணம் எய்த தயாராக இருக்கும் வீரர்களை உடையதே சிறந்த அரண் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. கோட்டை அரணின் வலிமை பகைவரை உறுதி குலைய வைக்கும் பெருமையுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய திருக்குறள். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்குறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல்.

அது நான் மரியம் அஸ்மா. ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஈடுபாடு கொண்ட மன்னர் ஒருத்தர் இருந்தாரு. அடிக்கடி கோவில்களுக்கு போறதும் ஆன்மீக செயல்பாடுகள்ல தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்வதும் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான செயல். ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வெளியே வர்றாரு. ஒரு பெரிய மரத்தடியில் சன்னியாசி ஒருத்தர் குளிரால நடுங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் தான் கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த போர்வையை அவருக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போறாரு. சன்னியாசியும் அதை மறுக்காம ஏத்துக்கிட்டாரு. அந்த சந்தோஷத்துல அரண்மனைக்கு போயிட்டாரு அரசர். மறுநாள் எதேச்சையா தன்னுடைய மேல் மாடத்துல உலாவிட்டு இருக்காரு. அப்போ யாசகர் ஒருத்தர் அரசர் கொடுத்த அந்த விலையுயர்ந்த போர்வையை இடுப்பில் கட்டி கொண்டு தெருக்களில் அங்கங்கே உழவுறத பாக்குறாரு. அரசருக்கு பெரிய ஆச்சரியம், கூடவே கோபம். தன்னுடைய போர்வைய நம்ம சன்னியாசிக்கு தானே கொடுத்தோம், இதை எப்படி இந்த யாசகனுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த யாசகனை கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு. யாசகன் வந்ததும் உனக்கு எப்படி இந்த போர்வை கிடைச்சது அப்படின்னு கோபமா கேக்குறாரு. பயந்து போன யாசகர் உடனே சொல்றாரு, ஒரு சன்னியாசி, அதோ அந்த கோவிலின் வாசலில் இருக்கக்கூடிய சன்னியாசி எனக்கு உடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சன்னியாசியை கூட்டிட்டு வர ஆள் அனுப்புறாரு. அவரும் வந்தாச்சு. அவர்கிட்ட மன்னர் கோபமா பேசுறாரு, இந்த போர்வையுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? இந்த போர்வை விலை உயர்ந்த போர்வை, மன்னர்களுக்காக சிறப்பாக செய்யப்படுவது. உங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுத்தா அதை நீங்க இந்த யாசகனுக்கு கொடுத்து என்னையும் எனது செயலையும் இழிவுபடுத்தி விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசிக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாரு. மறுக்காம சந்தோஷமா அதையும் ஏத்துக்கிட்டாரு சன்னியாசி. அன்னைக்கு நைட்டு மன்னர் தூங்குறாரு. தூக்கத்துல மன்னருக்கு ஒரு கனவு. என்ன அப்படின்னா, வழக்கமா அவர் போகக்கூடிய அதே கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே அவர் வணங்கக்கூடிய கடவுளே நேரா வந்து நிக்கிறாரு. ஆனா கடவுள் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. பார்த்த உடனே அரசர் என்ன பண்றாரு, தன்னுடைய போர்வை எடுத்துக்கிட்டு கடவுளை நோக்கி போறாரு. அந்த போர்வையும் அரசரையும் பார்த்ததும் கடவுளே பயந்துட்டாரு. அப்பா, உன்னுடைய போர்வையெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரசருக்கு அதிர்ச்சி. கடவுளே, குளிரால் நடுங்கிட்டு இருக்கீங்க, இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது உன்னுடைய போர்வை மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம், யாரிடம் வேண்டுமானாலும் வாங்குவேன், உன்னிடம் மட்டும் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு கடவுள் உறுதியா சொல்லிட்டாரு. அரசருக்கு பெரிய அதிர்ச்சி. அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

அலமர குளத்தடியில் அருநிறை மறியே என்று ஜெபித்தரும் என்ன ஆரோக்கியம் தேடி வந்தோர் அலமர குளத்தடி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஈடுபாடு கொண்ட மன்னர் ஒருத்தர் தன்னுடைய போர்வைய சன்னியாசி ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு. அந்த சன்னியாசி குளிரால் நடுங்கிட்டு இருந்த யாசகர் ஒருத்தருக்கு அதை அன்பளிப்பா கொடுத்துட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர், மன்னர்களுக்காக மட்டுமே சிறப்பாக செய்யப்படும் இந்த விலை உயர்ந்த போர்வையை யாசகருக்கு கொடுத்து என்னை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சிறை தண்டனை கொடுத்துட்டாரு. சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு சன்னியாசி. அன்னைக்கு நைட்டு மன்னர் தூங்கும் போது கடவுளே கனவுல வர்றாரு. அதுவும் அதே கோவில்ல குளிரால நடுங்கிட்டு இருக்காரு. மன்னர் தன்னுடைய போர்வை எடுத்து அன்பா கொடுக்கறாரு. ஆனா கடவுள் அந்த போர்வையையும் மன்னரை பார்த்து ரெண்டடி பயந்து பின்வாங்கி, ஐயோயோ, உன்னுடைய போர்வையெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. 2 முறை 3 முறை அரசர் கட்டாயப்படுத்துறாரு, கெஞ்சுறாரு. ஆனா கடவுள் அதை வாங்கிக்கவே இல்லை. உடனே அரசர் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அதிகமான குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன், உன்னுடைய போர்வைய சன்னியாசி ஒருத்தர் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு. அதுக்காக அவரையே நீ சிறையில் அடைச்சிட்டதா கேள்விப்பட்டேன். அப்போ இந்த போர்வைய கையால நான் வாங்கினா என்ன நீ என்னெல்லாம் செய்வ? அதனால உன்னுடைய போர்வை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னவரு மறைஞ்சு போயிட்டாரு. மன்னருக்கும் கனவு முடிஞ்சு போச்சு, முடிச்சு எழுந்துக்கிட்டாரு. அப்போதான் தன்னுடைய தவற உணர்றாரு. சன்னியாசிய மறுபடி கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு. அவர் வந்ததும் அவருடைய கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. அப்போதான் அந்த சன்னியாசி, மன்னா, நீங்க என்னுடைய கால்கள் எல்லாம் விழக்கூடாது, நீங்க நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன், எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துறதுதான் மனித குலத்துடைய மிகச்சிறந்த தர்மம். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாவே போதுமானது. மனிதம் அப்படின்றது தான் தெய்வீகம். பிற உயிர்களுடைய துன்பத்தை நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது தான் உண்மையான இறை வழிபாடு. அன்பும் கருணை நிறைஞ்ச ஒரு சமுதாயத்துல பகைமை வெறுப்பு என்ன மாதிரியான தீய குணங்கள் மறைஞ்சு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். அதுக்கு அரசனாகிய உங்ககிட்ட இருந்துதான் அதை ஆரம்பிக்கணும். தன்னுயிராக மதிக்கப்படக்கூடிய பிற உயிர்கள், இந்த ஒரு கொள்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தான் சிறந்த மனிதனா வாழ முடியும். சுயநலத்தை மறந்து பசி வறுமை பல்வேறு துன்பங்களால் வாடக்கூடிய மனிதர்களுக்கு உதவக்கூடிய தர்மம் ஒருவருடைய ஆன்மாவை தூய்மையானதாக மாற்றிவிடும். இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுன்னு சொல்லி முடிச்சாராம். அமானியர்களே, பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுவதே சிறந்த அறம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: தென்காசி
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு, இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டு

0: யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
1: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Hello, say FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோகத் திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு துயிர் பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை

0: திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்பிற்கு 180 எடுத்தது. 181 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகோத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது. ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்க்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கள் ஆயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு சர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலை துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த் குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய குடிமைப்பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: எனது அன்பான மக்களுக்கு அழகான காலை வணக்கங்கள். நம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமையை வளர்த்து கொள்வதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்களை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்பப்பாடலை 70 94 43 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. அதோடவும் இன்றைக்கி வந்து முரளி சார் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள், 1964 பிறந்திருக்காங்க. 80s ஒரு குடும்ப கதையாக இருந்தாலும் சரி, காதல் கதைகளுக்கு அவர் ஒரு ஸ்டாரு, அவங்க வந்து ஒரு முக்கிய பங்கு. அதாவது ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு திறமையை வளர்த்துருப்பாப்புல, இவங்க திறமை வந்து இன்றைக்கும் இல்லை, இன்னும் ஒரு தலைமுறைக்கு 2 இவங்க திறமை தனியாக இருக்கும். ஏன்னா அப்படி படங்கள் நடிச்சிருக்காங்க நிறையா படம். எனக்கு தெரிஞ்ச படங்கள் வந்து சுந்தரா ட்ராவல்ஸ், வெற்றி கொடிகட்டு, பொற்காலம், தங்க மனசுக்காரன், இப்படி பல படங்களுக்கு அழகாக நடித்து நிறையா விருதுகளும் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க மயன் அதர்வா அவங்களும் நல்லா நடிக்கிறாப்புல. முரளி அவங்களுக்கு பார்த்தா ஒரு ட்ரிப்பு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, குடும்பமே சேர்ந்து பிறந்தநாள் கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் முரளி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. அடுத்து ராம்லா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு குரு படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே, நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709 449 3 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, போன் கொஞ்சம் கோளாறாக இருக்குது, அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்குப்ரஷர் கூல் ரூப் டைல்ப்பா.
0: டைல்ல அக்குப்ரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ். பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹைஃபை ஃபீச்சர்ஸ், ஹைஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 27 நிமிஷத்தில் இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. மக்களே, நிறையா பேர் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, இல்லாட்டி SMS அனுப்பி உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேளுங்க. இன்றைக்கி நம்ம கீரைகளை பற்றி பார்ப்போம். கீரைகளில் நிறையா கீரைகள் இருக்குது. இதில் இன்றைக்கி ஸ்பெஷலான கீரைனா சாரணத்தி. இந்த சாரணத்தி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பொடியாகவும் சாப்பிடலாம், கூட்டாக வச்சும் சாப்பிடலாம், ரசம் வச்சும் குடிக்கலாம். இது வந்து இந்த கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனையை வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரே அளவில் இந்த கீரை வச்சுக்கிறோம். இல்லை வந்து இரத்த சோகை, அதை வந்து வரவிடாமல் தடுத்துக்கிறோம். இரத்த சோகைக்கும் இது வந்து நல்லது. தோலை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறோம் ஒரு மாதிரி. உடல் சூட்டுக்கும் இது நல்லது. இந்த சாரணத்தி கீரை வந்து எங்கே பார்த்தீங்கனாலும் சும்மா அப்படியே கிடக்கும், பாதைகளில் நிறையா கிடக்கும் இந்த கீரை வந்து. இப்போ மற்ற கீரைகள்லாம் வந்து விதை போட்டு முளைக்க வைப்பாங்க, இது அப்படி கிடையாது. இந்த கீரைகள் வந்து சும்மாவே கிடைக்கும். ஆனால் அந்த சும்மா தனித்தனியாக கிடைக்கிற கீரைகளில் நிறையா கீரைகளில் நிறையா மருத்துவ குணம் உண்டு. இந்த கண் பார்வைக்கு வந்து இது ரொம்ப நல்லது. வெள்ளெழுத்து வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம், அது அப்படியே மறைஞ்சிரும். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
6: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா. நான் ராமேஸ்வரம் செம்மம்பலத்திலிருந்து ராம் பேசுகிறேன்ண்ணா. எனது அன்பு மருமகன் மற்றும் மகளாகிய இருவருக்கும், நரசிம்மன் மற்றும் சௌமியா இருவருக்கும் நேற்றைய தினம் திருமண நாள் நடந்து முடிந்தது. இன்றைய தினம் வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. அவர்களை வாழ்த்தி இதயவினை படத்திலிருந்து திருநீரை செல்வி அந்த சாங் போட்டு விடுங்கண்ணா. ரொம்ப நன்றி.
5: நன்றி அண்ணா. செம்மமடத்திலிருந்து ராமண்ணா தான். நரசிம்மன் சௌமியாவுக மருமகள் மகள் மருமையனுக்கு நேற்று திருமணம் நடந்து இன்னைக்கு வரவேற்பு நடக்கலாம். நல்லா சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதயவீன படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜோசப், அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு கடலோர கவிதைகள் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ருக்மணி, அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம், கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சத்யா படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்தலாம், வாழ்த்துக்களோடு வாங்க நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் இறால் தான். இறாலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 9:46 நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க இணைந்திருக்கு. முகமது கான் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடல் ஓசைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தமிழச்சி அந்த படம் நினைக்கிறேன், அதில் கொக்கு பறக்குதடி அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்னை அறிந்தால் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, சியாமலா அவங்க கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைய பெறுகிறது. மக்களே, நிறையா பேர் இன்றைக்கி வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேட்டீங்க, நிறையா பேருக்கு கொடுக்க முடியலை. அதனால் மீண்டும் வந்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வருது, அதில் நீங்கள் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஹாய் மேடம், வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன், 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம்.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. சமீபமா 12th முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மண்டையிலையும் என்ன ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதுதான். அதுலயும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளை எடுங்க அப்படின்னு வீட்டுல உள்ளவங்களும் வெளியே உள்ளவங்களும் ஏன் நம்மளுடைய டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து நாம மட்டும் நினைச்சு வச்சிருந்திருக்க மாட்டோம். நம்ம கூட இருந்த பல பேருமே சரி, அதுதான் இப்ப வந்து ஒரு வளர்ந்து வர்ற துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசித்து வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல எப்படி இந்த இன்ஜினியரிங்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத அதிக அளவுல இருக்கு, அதுதான் ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அப்படிதான் இப்பயும் வந்து நிறைய பிள்ளைங்கள்ட்ட வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள், குறிப்பாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸு இப்படின்னு நிறைய தேர்வுகளாக இருக்குது. ஆனால் இதை தவிர இப்போ போட்டி குறைவான நிறைய துறைகள் வந்து வேலை வாய்ப்போட சூப்பரான வகையில் இருக்கதாங்க செய்யுது. அப்படி நம்மளுடைய கெரியரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுத்தோம், இல்லைனா வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கோர்ஸ் இல்லை நம்மளுடைய கெரியர் சூஸ் பண்ண போகிறோம்னா நாம சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நிபுணர்களுமே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கேள்விகளை கண்டிப்பாக நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கணும். அதுக்கான பதிலை மட்டும் நம்ம வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பாதையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம படித்து வெளியே வரும்போது எத்தனை வேலை வாய்ப்புகள் இந்த துறை சார்ந்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். ரெண்டாவது, படிக்கிற படிப்பு சார்ந்து எத்தனை வேலைகள் வந்து அடுத்து நமக்காக உருவாகும் அப்படின்றதையும் கேட்டுக்கணுமா. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் நம்ம கூட போட்டி போடுவாங்க, இதில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்ன மாதிரியான கம்பெனிலாம் நம்மளை வேலை கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் நம்ம இந்த வேலையில் நிலச்சி நிற்போம் இப்படின்ற ஒரு கேள்விகளையும் கேட்டு அதுக்கான பதில்களையும் நம்மக்கிட்ட இருந்து நாமளே வாங்கி வச்சுக்கணுமா. குறிப்பாக கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த ஒரு வேலையில் நிலச்சி நிற்கிறதுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக இந்த கெரியர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்குள்ளே அந்த மாதிரியான பல கேள்விகளை கேட்டுக்க தான் செய்யணும். ஏன்னா இன்றைக்கான காலத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஏஐ வந்து சாதாரண ஒரு விஷயமாக வந்துட்டு போயிடுச்சு. சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இப்போ மெடிக்கல் ஃபீல்டுலையுமே ஏஐ வந்து நிலச்சி நிற்க தான் போகுது. இப்போ உதாரணமாக ஏஐயில் நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது என்ன ஏஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அடாப்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏஐ வரும். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஐயோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து எந்த விதத்துலையும் நாம் வந்து குறையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏஐ துறை சார்ந்தும் படிக்கலாம், ஆனால் இதையும் தவிர நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குற நிறையா வந்து படிப்புகள் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் கொஞ்சம் விட்டுட்டு வேறு என்னென்ன மாதிரியான மாற்று துறைகள்லாம் நாம் எடுத்து படிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக இன்றைக்கி நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை எஸ்எம்எஸாவோ நம்மளுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். 709-443-9999. இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததான் வந்து அமர்கலம் என்ன ஆசை மச்சான் படத்திலிருந்து சூப்பரான 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரிய தெரியுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இந்த 2026 நடந்த பிளஸ் டூக்கான அந்த பொது தேர்வுக்கான ரிசல்ட்டுமே வந்தாச்சு. அடுத்து நிறைய மாணவர்களோட ஒரு குழப்பமே கண்டிப்பாக அடுத்து என்ன எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதை தவிர நம்ம ஊரில் நிறைய அரசு பள்ளிகளில் நிறைய மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப சூப்பரான மதிப்பெண்களை வந்து எடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுமே இந்த ஒரு நிலைமையில் தான் இருப்பாங்க, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்மளும் பற்றி பேசிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ஏஐ துறை அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்து போகணும், ஏன்னா இனிமேல் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதை தவிர்த்து நிறைய மாற்று படிப்புகளுமே இருக்குது. அதை தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நாமளுமே தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நேரம் சரியாக 10:18 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் அரசு வந்து விமென்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மாணவர் சேர்க்கை உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த 2026-27 வந்து இந்த பேச்சுலர் டிகிரிக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேருவாங்க இல்லையா, ஸோ அந்த சேர்க்கைக்கான ஒரு விஷயம் வந்து இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.tngaza.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம எப்போயும் போய் அட்மிஷன்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டைம் வந்து May 7 May 29 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி போடுறதுக்கு பதிலாக அவங்களே அதுக்காக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த காலேஜ் பக்கத்துலேயே மாணவர் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் ஏற்படுத்தி இது மூலமாக நிறைய மாணவர்களுமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த மாணவர் சேர்க்கை உதவி மையத்தில் போய் நம்மளுடைய விஷயங்களை சொல்லி அவங்களையுமே நம்மளுடைய ஹெல்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான விண்ணப்ப கட்டணமாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து வெறும் 2 ரூபாயும் அதே மாதிரி இதர மாணவ மாணவிகளுக்கு வந்து 48 ரூபாயும் வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நேய தீபிகா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
9: என்னோட பேர் தீபிகா.
8: அக்கா நீ என்னக்கா படிச்சிருக்கீங்க?
9: எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
8: அக்கா நீங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து குரூப் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? அந்த டைம்லயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல ஒரு ஆர்வம் வர,
9: கம்ப்யூட்டர்ல தான் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்றதுக்காக நான் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சேன். ஆனா அது முன்னாடி நான் மேத்தமெட்டிக்ஸ் தான் படிச்சேன் யூஜி.
8: அதுக்கப்புறமா
9: தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன்.
8: இப்ப நிறைய 12th ரிசல்ட் வந்திருக்கு. நான் நிறைய பசங்கிட்ட மாணவர்கள்ட்ட என்ன கேட்கும்போது அதிகமான பேர் வந்து சொன்னது வந்து நான் வந்து ஏஐ தான் வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஏஐ படிப்பு பத்தி தெரியுமா?
9: ஏஐ வந்து இப்ப எல்லாத்துலயும் ஏஐ தானே வந்துட்டு இருக்கு, அதனால எல்லாரும் இப்ப ஏஐ தான் எடுத்தா ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றக்காக எடுத்தாங்களா இருக்கும்.
8: உண்மையான அது நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஏஐ படிச்சு நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்குதா, வேலை வாய்ப்பு வந்து இருக்கா?
9: வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா ஏஐ தான் இப்ப எல்லாத்துலயும் இருக்கு, அதனால இப்ப எல்லாரும் ஏஐ வந்து இருக்கலாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறாங்க.
8: சரிக்கா, நீங்க உங்களோட படிப்போட சேர்த்து ஏஐ எதுவும் கத்துக்கிட்டீங்களா?
9: ஏஐ கத்துக்கலாம் தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் வந்து ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றக்காக ஏஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏஐ வந்து டிகிரி கிடையாது, எப்படி ப்ராக்டிக்கலாக படிக்கணும்.
8: இப்போ அந்த ஏஐ தவிர வேற ஏதாச்சும் நல்ல ஒரு ஸ்கோப்பான ஒரு டிகிரி இருக்கு, இந்த மாதிரியும் எடுத்து படிக்கலாம், எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் அந்த பக்கமே திரும்புறாங்க, அதை தாண்டி இந்த மாதிரியான படிப்புகளை எடுத்தலாம்னா எதாவது சொல்லுவீங்க நீங்க இம்பார்ட்டண்ட்டா?
9: இம்பார்ட்டண்ட்டா இதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபீல்டு போகலாம். ஆனால் ஏஐ வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் கூட ஏஐ இருக்கு. அதனால ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு மெடிக்கல் ஃபீல்டுக்கும் போகலாம், எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எல்லாத்துக்குமே போகலாம். ஆனால் ஏஐ வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், டிகிரியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ப்ராக்டிக்கலாக படிச்சுக்கலாம்.
8: நல்ல ஒரு விஷயமே ஒன்று சொல்லியிருக்கீங்கக்கா. அதே மாதிரி எல்லாரும் ஏஐ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த துறையில் வந்து சாதிக்கலாம். உங்களுக்கு என்ன பார்ட் என்ன சொல்லுங்க?
9: ஜி சாரோட பார்ட்டி அதனால ஓகே.
8: நன்றி.
9: ஓகே.
7: களத்துல இருந்து நம்ம நேர் தீபிகா அவங்க சொன்னது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயம்தான். இப்போ வந்து ஏஐ தானே டாப்ல இருக்கு அப்படின்னு அதை தானே படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஏஐ அப்படின்றது கண்டிப்பா ஒரு கோர்ஸ் கிடையாது, அதை ஜஸ்ட் நாம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த காலத்துல அவசியமான ஒண்ணு. உதாரணமா நாமளும் தான் மொபைல் நல்லா யூஸ் பண்றோம், அதுக்காக வந்து நம்ம மொபைல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு படிப்பெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வரல, அதை நாமளே கத்துக்கிட்டோம். ஜஸ்ட் அந்த மாதிரி நாமளும் தினசரி வாழ்க்கையில செய்யக்கூடிய தொழில்களில் ஏஐ யூஸ் பண்ணுறது எப்படி, அதை வந்து யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக கற்று வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. முன்னாடி ஒரு 2004-2005 வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க.

அப்படின்றத நாமளுமே எல்லார்கிட்டையுமே சொல்கிறோம். எந்த கெரியரை நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெளிவரும்போது நாம் எத்தனை பேரோட போட்டி போட போகிறோம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, இது மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோட அதுக்கான பதிலையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாமளுமே என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே இந்த உலகத்தில் ஷைன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்றத முக்கியம் இருந்தாலுமே நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம் அதில் வந்து இந்த காலேஜில் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்த்து தான் படிக்கணுமா. அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் சேரப்போகிறோம் அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அடுத்து வந்து நான் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:34. இப்போ அந்த பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருடைய தேர்வு இந்த ஏஐ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான நிறைய விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் இதையும் தவிர்த்து நம்மளுடைய அந்த பகுதியிலையா இருக்கட்டும், இல்லை வெளி ஊர்கள்லையா இருக்கட்டும், வெளி மாநிலங்கள் இப்படியான நிறைய இடங்கள்ல புது புதுதான நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாற்று படிப்புகளாக என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து மெசேஜில் மூலமாகவும் சரி, அதே மாதிரி வாய்ஸ் நோட் மூலமாகவும் சரி, உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக பகிரலாம். 7094439999. சரி, நம்ம எடுக்கக்கூடிய கோர்ஸை விட நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய நிபுணர்களோட ஒரு கருத்தாகவுமே இருக்குது. ஸோ அந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நாமளுமே தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ஐஆர்எஃப் அப்படின்ற ஒரு ரேங்கிங் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா அரசின் கல்வி அமைச்சகம் வெளியிடுற அந்த கல்லூரி இல்ல பல்கலைக்கழகம் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தரவரிசை முறைதான். இது எதை பொறுத்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு கத்து கொடுக்கறதுக்கான தரம் இருக்குது, ஆராய்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி இதை பொறுத்து ஒரு காலேஜுக்கு இந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்க வேண்டியது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் நம்ம வெளி நாடுகளுக்கு அடுத்து வந்து மேற்படிப்புக்கு படிக்க போறோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கான ஒரு தகுதியான ஒரு விஷயமாகவே இந்த என்ஐஆர்எஃப் அப்படின்ற ஒரு ரேங்கிங்கை சொல்கிறாங்க. அதனால் எடுக்கக்கூடிய காலேஜில் அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. ரெண்டாவதாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேஜ் வந்து அட்டனாமஸ் ஸ்டேட்டஸில் இருக்கா, அதாவது தன்னாட்சி கல்லூரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொடர்பான முடிவுகளை அவங்களே தான் எடுக்கிறாங்களா, உதாரணமாக அவங்களோட சிலபஸை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை குவஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அவங்களே தான் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து அந்த காலேஜில் சேரப்போகிறோம் அப்படின்னா அதுக்கான வெப்சைட்டில் போய் எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது வந்து நாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த கல்லூரியோட தரம் எப்படி இருக்குது, கல்வி தரம் இருக்குது, எப்படி வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்து நாக் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அந்த காலேஜுக்கு. அது ஏவா இருக்கலாம், A++ இருக்கலாம், B இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த காலேஜுக்கான நாக்கோட அங்கீகாரம் இருக்கா, அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாமளுமே அங்கே சேரலாம். இதையும் தாண்டி ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் சொல்லித்தராங்களா அப்படின்னு பார்க்கணும். பெரிய பெரிய கம்பெனி, உதாரணமாக TCS, இன்ஃபோ, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்கே கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்களா, அதையும் தாண்டி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் தயார்படுத்துகிறாங்களா இப்படின்றத பார்த்து தான் ஒரு கல்லூரியை வந்து நாம் கண்டிப்பாக தேர்வு செய்யணும். அதை விட்டுட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை எங்கள் வீட்டிலே வந்து இதை தான் சொல்கிறாங்க, இங்கே போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரியான நிறையா வந்து ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த காலேஜில் சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எடுக்கிற கோர்ஸை விட படிக்கிற காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:44. பெண்களுக்கான ஒரு தனித்துவமான படிப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டெக்னாலஜி உலகம் அப்படின்றது வேகமாக மாறிட்டு வரக்கூடிய இந்த ஒரு காலத்தில் பெண்களுமே ரொம்ப இந்த பாரம்பரிய படிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில படிப்புகளை தாண்டி இப்போ எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி, அவங்களுமே ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் சரி, நிறைய துறைகளில் அவங்களுமே ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பாக வீட்டில் இருந்த இந்த எம்என்சி கம்பெனிகளோட வேலை பார்க்குற வாய்ப்பும் சரி, தனியாக ஸ்டார்ட்அப் மாதிரியான ஒரு பெரிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு தரக்கூடிய வகையில் அவங்களும் தன்னோட அந்த பலத்தை வந்து நிரூபிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. ஸோ அந்த வகையில் பெண்களுக்கான ஸ்பெஷலான நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது. இது ஆண்களுமே படிக்கலாம், ஆனால் பெண்களுக்கு இது வந்து ஏற்றதாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நிறைய பேருடைய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதில் முதல் ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைய மோசடியாக இருக்கட்டும், இல்லை அடையாள திருட்டு அப்படின்றது இப்போ அதிகமாக ஆக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இதனாலே நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தகவல்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஸ்பெஷலிஸ்ட்டுமே அதோட தேவையுமே அதிகமாக இருக்குது. இதை தவிர ஹேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட்னு நிறைய வேலைகளில் வந்து பெண்கள் வந்து இப்போ ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லப்போனால் வீட்டிலருந்தே பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புமே அவங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். இது ஆண்களுமே சூஸ் பண்ணலாம், ஆனால் பெண்களுக்கு வந்து இது ஈஸியாகவே வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டு சாஃப்ட்வேரை வந்து யூசருக்கு ரொம்ப ஈஸியான வகையில் வடிவமைச்சு கொடுக்குற ஒரு துறை தான். இதில் வந்து கொஞ்சம் கற்பனை திறனும் சரி, அதே மாதிரி டிசைனோட சென்ஸும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கிரியேட்டிவிட்டி வந்து பெண்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு துறை வந்து நிறைய பெண்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மாணவராக இருக்கும், நம்ம ஒரு ஆணாக இருக்கும் அப்படின்னா நாமளுமே இந்த துறையை எடுத்து அதில் வந்து ஷைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ அதிக அளவில் நிறைய பேரும் படிக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல துறை தான். மூணாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சோசியல் மீடியாக்கள், அதே மாதிரி இப்போ ஆன்லைன் தொழிலோட வளர்ச்சி அதிகமாக நடந்துட்டு வர்றதுனால இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுக்கான பேனராக இருக்கட்டும், இல்லை விளம்பரத்தை வடிவமைச்சு கொடுக்கறது, எடிட்டிங், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த துறைக்குள்ள இருக்கும். ஸோ வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தோம் அப்படின்னா கூட அதுவுமே பிற்காலத்தில் சூப்பரான ஒரு விஷயமாகவும் கோர்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வள்ளியே சக்கர வள்ளியே, வள்ளியே சந்தன மல்லியே, வள்ளியே பங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ பள்ளி படிப்பு முடிச்ச நிறைய மாணவர்களுமே கணினி சார்ந்த துறைகளையும் ஏஐ துறைகளையும் நோக்கி போறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா வேலை வாய்ப்பு தரக்கூடிய படிப்புகள்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதே சமயம் மாற்று படிப்புகளா எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் நோட்டாவோ மெசேஜாவோ நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 709-443-9999 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய தகவல்களை கண்டிப்பாக நீங்களுமே பகிரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நாமளும் நிறைய கோர்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கோம். அதே வரிசையில் இன்றைக்கான காலத்தில் எந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குதோ, அதே சமயம் இந்த பயாலஜி சம்மந்தமான நிறைய துறைகளும் சூப்பரான வேலை வாய்ப்புகளை நிறைய மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டே தான் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு படிப்புன்னு கூட சொல்லலாம், பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மரபணு சார்ந்த ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும், புது புதுதான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, எதிர்காலத்தில் அந்த மருத்துவத்துக்கான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியில் இந்த துறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மருத்துவ ஆராய்ச்சியில் ஆர்வம் உள்ள நிறைய மாணவ மாணவிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ். அது மட்டும் கிடையாது, அடுத்ததான் வந்து சைக்காலஜி அண்ட் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவில் இன்னைக்கான ஒரு காலத்தில் கணினி சார்ந்த வேலை வந்து அதிகமாயிட்டு வருதோ, அதுக்கேத்தாப்புல இளைஞர்களுக்கு மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, மனநிலை சார்ந்த பாதிப்புகளுமே அதிகமாயிட்டு வருது. ஸோ இந்த நிலையில அதுக்கான அட்வைசரும் சரி, தெரபிஸ்ட் உலக அளவில் தேவையான ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டலு, ஆன்லைன் தெரப்பி கிளாஸ்னு நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த ஒரு கோர்ஸ் சார்ந்து உண்டு. ஸோ அதே சமயம் மனுஷங்களோட தொடர்பு கொண்டு நம்ம ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அடுத்ததாக களத்தில் இருந்து நேயர் வாட்சன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
4: என்னுடைய பேர் வாட்ஸன், நான் பாமல்ல சாம்பியன் கப்னு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கேன்.
3: ஆனால் நீங்கள் என்னென்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க?
4: நான் 2011-14 பேட்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் சென்னையில்.
3: ஆனால் இப்போவும் நம்ம 12வது மாணவ மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போது அவங்களோட ஆசை என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு வெளிப்படையாகவே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது, நான் ஏஐ படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய பேரோட ஆசையாக வந்து ஏஐ வந்து மாறிடுச்சு, ஒரு கனவாகவே வந்து மாறிடுச்சு. இந்த ஏஐ படிப்பு எப்படிப்பட்ட ஒரு படிப்பாக வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கா?
4: இது எல்லா காலகட்டத்திலையுமே வர்றது தான். நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் தான் டாப்பில், ஹையஸ்ட் எல்லாருமே சூஸ் பண்ணுறது, மெஜாரிட்டியான பீப்புள் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணாங்க. அப்போது என்னாச்சுன்னா, நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் படித்து அதுக்கு அடுத்து வந்து 5 வருஷம் படித்தவங்களும் இன்ஜினியரிங்கே ப்ரிஃபர் பண்ணி படித்தனால, 5 இயர்ஸுக்கு அப்புறம் 100,000 பேர் தேவைப்படுற இடத்துல 10-15 லட்சம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. நான் படிக்கும்போது 1,00,000 சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுவே 25,000 மாறிடுச்சு. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், பீப்புள் அதிகமாக இருக்காங்க, வேலை இல்லை, அதனால அந்த ஃபீல்டு டவுன் ஆச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து ஏஐ தான், எல்லோரும் ஏஐ டேட்டா சயின்ஸு அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோடிங் இருந்துச்சு, வெப் டெவலப்பிங் இருந்துச்சு, இப்போ ஏஐ வந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது, நிறைய ஜாப்ஸை வந்து ஈஸியாக்குது, ஹியூமன் எஃபர்ட்டை வந்து அது ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனால அதே மாதிரி இப்போ ஹை பேயிங் லெவல் ஜாப்ஸ் வந்து ஏஐ தான், மினிமம் பேசிக்கு வந்து 2 லேக்ஸ் 3 லேக்ஸ்லாம் ஈஸியாக ஃப்ரெஷர்ஸே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏஐயில் வந்து நிறைய நீடு வாண்டடு வேகன்சிஸ் நிறைய இருக்குது, ஆனால் அது படித்தவங்க கம்மியாக இருக்கிறாங்க, அதனால இப்போ டிமாண்ட் ஆகிருக்கு, அதனால நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆர்வம் கட்டுறாங்க. நல்ல ஃபீல்டு தான்.
3: இதே மாதிரி நம்ம எல்லா மாணவர்களுக்கும் ஏஐ நோக்கியே வந்து போயிட்டுருக்குறது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துமா, இல்லை வந்து நமக்கான இந்த வேலை வாய்ப்புங்கிறத ரொம்ப வந்து குறைச்சி வரும் என்ன நினைக்கிறீங்க?
4: இப்போ எல்லாருமே ஏஐ போகிறனால மற்ற கோர்சஸ்ஸு, மற்ற டிபார்ட்மெண்டில், மற்ற டிவிஷனில் இருக்கிற மற்ற சம்மந்தமானதில் வந்து ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க, அதில் கிரைசிஸ் ஆகும். இதில் அதில் பீப்புள் அதிகமாக இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இதுவும் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தா நிறைய பேர் ஏஐ டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், படித்தவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் இப்போது ஹை பேயிங் அந்த லெவலில் இருக்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும், சேலரி குறையும். இப்போது 100 பேர் படிக்கிற இடத்துல 30 பேருக்கு தான் வேலை கிடைக்கும், 70 பேருக்கு வேலை கிடைக்காது. அதனால் அவங்க அது சம்மந்தமாகவோ வேறு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 2 பேர் 3 பேர் எடுக்கிற இடத்துல 10 பேர் எடுத்து அந்த சேலரி அப்படியே டிவைட் பண்ணி அப்படி கொடுக்கறதுக்கும் இருக்குது. அதனால் எல்லாரும் ஒரே ஃபீல்டை சூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எதில் உண்மையாகவே அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறது தான் ஃபியூச்சருக்கு நல்லது, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபியூச்சருக்கு நல்லது. பேரண்ட்ஸ் அதில் ரொம்ப ஈடுபாடு காட்டி நீங்கள் இதுதான் படிக்கணும், இது படித்தா தான் வாழ்க்கைன்னு அப்படின்னு இல்லை. எது படித்தாலும் அதை நல்லா படித்து அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கும்.
5: இப்போ நீங்கள் சொன்ன விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம்னா நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாவே போதும், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். சரி, இந்த ஏஐ தாண்டி ஃபியூச்சரை நோக்கி வந்து பார்க்குற போது என்ன மாதிரியான படிப்புகள்லாம் கவனம் செலுத்தலாம், வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கா?
4: கொரோனாவோட நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டோம். அப்போது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அது காணலை. அதனால் நான் மேஜராக சொல்கிறது ஹெல்த் கேர் சம்மந்தமான படிப்புகள் அதிகமாக எடுத்து படிக்கலாம். அதுக்கு எந்த வருஷத்துலேயும் அது கண்டிப்பாக அந்த ஃபீல்டு வந்து டவுனே ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் படிக்கிறாங்க. மற்ற ஊர்களை பார்க்கும்போது சிவில் சர்வீஸ்க்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு, பேங்கிங் செக்டர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். டிகிரிஸ் மட்டுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த டிகிரி தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதை படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறோமா இல்லை உடனே ஜாபுக்கு போக போகிறோமா இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு டிகிரிஸ் படிக்கும் போதே நீங்கள் அதையும் அது சம்மந்தமாக ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கோர்சஸ் போய் படிக்கிறது அட்வான்டேஜாக இருக்கும். வெறும் டிகிரியை மட்டும் நம்பியிருக்காமல் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற ப்ரீ பிளான் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட் மேப் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு தோணுது.
5: நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம மாணவர்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சுற்றியே வந்திருக்கு. ஒரு ஆள் ஒரு பக்கம் ஒரு பாதை வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய பண்ணுறது படிக்கணும், படிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி நம்மளோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கருத்துக்கள் பகிர்ந்துருக்கேன்.
4: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: கண்டிப்பாக வாட்ஸன் அண்ணா வந்து நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த மருத்துவத்துறை வந்து எதுக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையே, ஏற்கனவே வந்து ரொம்ப மிகப்பெரிய தேவையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான தேவை அப்படின்றது இன்னைக்கான ஒரு நிலைமையில் இந்தியாலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி வேகமாக அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. குறிப்பாக இந்த நர்சிங்காக இருக்கட்டும், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இப்படின்னு நிறைய துறைகளில் இன்னைக்கு அந்த ஆட்கள் அப்படின்றது தேவைப்படுறாங்க. ஸோ பயாலஜி சார்ந்த நிறைய துறைகள் வந்து இன்னைக்கான ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்து படிக்கலாம் நமக்கு விருப்பம் இருந்தா. அதே சமயம் நம்ம ஊருக்குள்ள இந்த சிவில் சர்வீஸ்க்கான அந்த படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்தே நம்ம அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா நோக்கி போயிட்டே தான் இருக்கும். அதனால ஒரே ஒரு டிகிரி மட்டும் கண்டிப்பா நம்ம வந்து பத்தாது. அது கூட நமக்கு தேவையான ஸ்கில்லையோ இல்ல அப்பயோ ஏதோ ஒரு சின்ன கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலேஜ் முடிச்சு வரும்போது ஏதோ ஒரு வகையில அது கண்டிப்பா நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. என்ன டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபிள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு, அதுதான் அனுஜின் துணிவு.
1: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:24 ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியா வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: இனிய நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். உண்மையாலுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்புகள், டேட்டா சயின்ஸ் இந்த படிப்புகள் இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. மாணவர்கள் இந்த கோர்சஸை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது ஆப்வியஸ்லி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளுக்கு கூட மாணவர்கள் சிறப்பாக படித்தாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்கு. வித்தியாசமாக இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான், அப்புறமா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமும் இருக்கு. மெரெயின் இன்ஜினியரிங் இந்த படிப்பு அப்படிங்கிறத படிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது தொடர்பான படிப்புகள் அப்படிங்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது இடம்பெறக்கூடிய படிப்புகள்லாமும் இருக்கு. இந்த PhD படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மாணவர்கள் வித்தியாசமான படிப்பு எடுத்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். BE, BTEC, EEE இதெல்லாமே நார்மலாக எல்லாரும் படிக்கக்கூடிய கோர்சஸ் தான். ஆனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்புறமா மெரெயின் இன்ஜினியரிங் இதற்கெல்லாமும் நிறைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாணவர்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நிச்சயம் அயல் நாடுகளுக்கும் போக முடியும். அதே மாதிரி அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக யோசிச்சு அவங்க வந்து சிந்தனைகளை செயல் முறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நன்றி. வேலூர் சந்திரசேகர்.
5: கண்டிப்பாக இன்னைக்கான ஒரு காலகட்டத்தில் AI அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணாவுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களுமே மாற்று படிப்புகளாகவும் சரி, அதே மாதிரி இந்த AIல ஒரு சில சிறப்பான படிப்புகள்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதை கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் தாராளமாக பகிர்ந்துக்கிறலாம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன், VFX, அதுக்கப்புறம் கேமிங். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து இன்னைக்கான காலகட்டத்தில் ரொம்பவே மிக முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். OTTயாக இருக்கட்டும், சினிமா, வீடியோ கேமு, விஷுவல் மீடியாங்கிற வளர்ச்சியினால் அனிமேஷன், அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸு இதுக்கான தேவை அப்படின்றதுமே அதிகமாயிருச்சு. கிரியேட்டிவ் திறன் கொண்ட பெண்கள் வந்து இந்த ஒரு களத்தில் அதிக அளவில் சாதிக்க முடியும். அதே சமயம் நல்லா கிரியேட்டிவாக இருக்கிற ஆண்கள் கூட கண்டிப்பாக இந்த ஒரு துறையில் சார்ந்திருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கான காலகட்டத்தில் கணினியோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி ஊடகத்துறையோட அந்த வளர்ச்சியுமே அதிகமாயிட்டு வர்றதுனால நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு கோர்ஸாக கூட இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாமளுமே எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் சொல்லுவோம் இல்லையா, இந்த சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக் கருவிகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு உலகம் ஃபுல்லாக கவனம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால மறுசுழற்சி செய்யக்கூடிய வகையில் உள்ள விஷயங்களுக்கான வாய்ப்புகளை அதிக அளவில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உருவாகிட்டு வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் இதுவுமே தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நான் சொன்ன கோர்ஸை வந்து நிறைய கோர்ஸ் வந்து நல்ல கோர்ஸ் தான், கண்டிப்பாக விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். இதையும் தவிர நிறைய சூப்பர் சூப்பரான கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க தான் இருக்கோம். அடுத்ததான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே AI வந்து கண்டிப்பாக புகுந்துருச்சு. இப்போ AI டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் ஸ்டைலிங்னு புதிய துறைகள் அப்படின்றது உருவாகிட்டு வருது. சோசியல் மீடியா, இணையதளம் மூலமாக வணிகம் இப்படின்ற ஒரு வளர்ச்சியினால் வீட்டில் இருந்தபடியே தனியான ஃபேஷன் வந்து தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை பிராண்ட் தொடங்குற வாய்ப்புகளுமே அதிகமாயிருச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு கோர்ஸ் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு வந்து ஃபேஷன் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதை நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நாணயம் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:36 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான ஒரு காலகட்டத்தில் எக்கச்சக்கமான கோர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக நம்ம கையில் உள்ள ஒரு மொபைலை தட்டினாலே போதும் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கண் முன்னாடி அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே இந்த மேக்ஸாக இருக்கட்டும், பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை ஆர்ட்ஸு மீடியா இல்லை டிசைன் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய துறைகளில் இன்னைக்கான மாணவர்களுக்கு வந்து அதிகமான ஆர்வம் இருக்குது அப்படின் தான் ஒரு கருத்து கணிப்பில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஆர்வத்துக்கு ஏத்தாப்பில் படிப்பை தேர்வு செய்கிறதும் சரி நம்மளோட எதிர்காலத்துல அந்த வேலையில முழு மனசோட செய்யறதுக்கான திருப்தியுமே கொடுக்கும். அந்த வகையில இதுதான் பொருத்தமான படிப்பு அப்படின்றத எந்தெந்த வகையில எல்லாம் கண்டுபிடிக்கலாம், இல்ல வந்து என்னென்ன வச்சு நம்ம வந்து இந்த கோர்ஸ்க்கு தான் போலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான இருக்கக்கூடிய அந்த திறமை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, திறமையாவும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பல மொழிகள் பேசுறதுல வந்து திறமையா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்லா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இயல்பான தனித்திறமைகளா நிறைய பேருக்கு இருக்கும். சோ அத அடையாளம் கண்டுபிடிச்சு சரியான பாதையை வந்து நாம தான் தேர்வு செய்யணும். அதுக்கு வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த துறைகள் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாது அட்லீஸ்ட் நாம வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவதாக ஒரு விஷயம், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், கல்லூரி தேர்வு அப்படின்றது மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியமானது. படிப்பு மட்டும் கிடையாது, நாம் எந்த காலேஜில் படிக்கிறோம் அந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான அம்சம் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, ஆசிரியர்களோட தரம் எப்படி இருக்குது, வளாக நேர்காணல் எப்படி இருக்குது, இன்டர்ன்ஷிப்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை வந்து அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுவுமே நாம் என்ன படிப்பு எடுக்கிறோம் அப்படின்றத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. பல நேரங்களில் பெற்றோர்களோட எதிர்பார்ப்புனால மாணவர்களுமே நிறைய அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய விருப்பம் என்ன, திறமை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களும் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப

அவசியம். அது மட்டும் கிடையாது, மற்ற மாணவர்களோட ஒப்பிட்டு பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா மதிப்பெண் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நாலாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்ல வளர்த்துக்கிறதா. கண்டிப்பாக காலேஜ் படிக்கும் போதே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை வந்து ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறமே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது சார்ந்து நிறைய திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளை மட்டும் கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சு அதுக்கான வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால ஸ்கில்லோ கோர்ஸோ கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:45. எல்லாருக்குமே இந்த ஏஐ சார்ந்தோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகளுக்கோ இல்லை துறைகளுக்கோ போக எல்லாருக்குமே பிடிக்காது. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வேளாண்மை சார்ந்து போக பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பயாலஜி மெடிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அதில் வந்து இந்த வேளாண்மை அக்ரிகல்ச்சர் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய பேச்சுலர் டிகிரிக்கான வேலை வாய்ப்பும் சரி அதை பற்றின நிறைய விஷயங்களும் இப்போ அதிக அளவில் நிறைய பேருக்கு பிடிக்குது. அந்த வகையில் கேட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதாவது இந்த எப்படி பயிர் வளர்க்குறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு டிகிரி வந்து இப்போ நிறைய பேர்னால சூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் கிடையாது, பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பிட்டு இந்த பழங்கள் காய்கறி பூ அலங்காரம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அதாவது காடு வளர்ப்பா இருக்கட்டும், காடை வந்து எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு படிப்பில் வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி செரிகல்ச்சர் அதாவது இந்த பட்டுப்புழு வளர்ப்பா இருக்கட்டும் இல்லை ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய நிறைய படிப்புகள் வந்து இன்றைக்கு நிறைய மாணவர்களால் தேர்வு செய்யப்படுது. கண்டிப்பாக எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான், ஆனால் வந்து அதை நம்ம எப்படி படிக்கிறோம், குறிப்பாக நம்ம எங்கே படிக்கிறோம், அதுலேருந்து நம்ம என்ன ஸ்கில்லை கற்றுட்டு வந்து வெளியே அப்ளை பண்ணுறோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் திறமையை வளர்த்துக்க நம்ம எந்த விதத்துலையும் வந்து தவறிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றத கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து நாளைக்கு ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கூட்ட

கோயில் புறா தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிடக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

மனுஷங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு செயல அடிப்படையா வச்சுதாங்க இருக்கும். இப்போ நம்ம படிச்ச ஸ்கூல் லைஃபே நம்ம திருப்பி பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தைய எல்லா ஆசிரியருமே அவங்க கிட்ட படிச்ச மாணவர்கள் கிட்ட கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, உன்னோட ஹாபி என்ன அப்படிங்கறதுதான். அப்போ நிறைய பேரு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதுலயுமே குறிப்பா எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு புக் ரீட் பண்றது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது, படம் வரையிறது ரொம்ப பிடிக்கும்னு. இப்படி நிறைய செயல்கள் இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு செயல்களை மட்டும்தான் அதிகமா சொல்லுவாங்க. ஸோ இதுல டிராயிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனுஷனோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புனே சொல்லலாங்க. அதாவது டிராயிங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது இருக்கும். ஸோ இதே இது நம்ம ஒரு ஓவிய கலைஞர்கிட்ட போய் கேட்டோம்னா, ஒரு ஓவியத்துல இருக்கிற ஒவ்வொரு கலசுமே எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தத்ரூபமா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவியங்கள்லயே பாத்தீங்கன்னா, இயற்கையை மட்டுமே நேசிச்சு அதை வரையக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து மனிதர்களை மட்டுமே தத்ரூபமா வரைகிறவங்களா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா, தோழா படத்துல நடிகர் கார்த்திக் வந்து என்னன்னே தெரியாம ரெண்டு புள்ளி மட்டும் இருக்கிற அந்த ஒரு ஓவியத்தை நாகார்ஜுனா வாங்கவும், கார்த்தி இதுல ஒண்ணுமே இல்லையே, இதை எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ இப்படி ஒரு சிலர் டிராயிங் வரைவாங்க. இப்படி சின்ன சின்ன கிறுக்கல்கள்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ சமூக ஊடகங்கள்ல தன்னோட ஓவியத்தை விற்பனை பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிற திருவாவூர் திருவிகா அரசு கலை கல்லூரியில காட்சி வழி தகவல் தொடர்பியல் துறையில மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு வர்ற மாணவி பிரதிபா பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைந்திருப்பது நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. பிரதிமாவோட அப்பா ஒரு ஓவியரா இருந்ததால சின்ன வயசுல இவங்க அவங்க வீட்டு சுவர்கள்ல கிறுக்கும் போதெல்லாம் எதுவுமே சொல்லாம வரைய அனுமதிச்சிருக்காங்க. இப்படியே சின்ன வயசுலயே நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி தன்னோட நண்பர்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. சோ ஏதாவது ஒரு கலையில நம்ம ஆர்வமா இருந்தோம்னா அதை தடுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையும்ல, அதே மாதிரி தாங்க பிரதிபாவோட வாழ்க்கையிலுமே. இவங்க 12ஆம் வகுப்பு படிக்கும் போது இவங்களோட அப்பா மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே தன்னோட 12ஆம் வகுப்பு தேர்வை முடிச்சுட்டு அந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சு விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமா தன்னோட ஓவியம் வரைகிற ஆர்வத்தை இன்னுமே அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ தனக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் நண்பர்கள்னு யாரெல்லாம் ஓவியம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இலவசமாக ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த பிரதிபாவோட அம்மாவும் இதையே ஒரு வியாபாரமாக செய்யலாமே அப்படின்னு சொல்லவும், அதுக்காக தன்னை இன்னும் மெருகேத்திக்கணும்னு சமூக வலைதளங்களை பார்த்தும் நிறைய ஓவியங்களை வரைய பிராக்டிஸ் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தத்ரூபமான முறையில ஓவிய கலத்துக்கு தன்னை தயார்படுத்திட்டு தான் வரைஞ்ச ஓவியங்கள் மூலமா பாராட்டுகளை வாங்கினதுக்கு அப்புறம்தான் அதை வியாபாரமா மாத்திருக்காங்க. ஆரம்பத்துல தன்னோட நண்பர்கள் கொடுத்த ஆர்டர்னாலையும் அப்புறம் சமூக வலைதளங்கள்ல தனக்குன்னு ஒரு பக்கத்தை தொடங்கி அது மூலமா நிறைய வாடிக்கையாளர்களையும் தனக்குன்னு உருவாக்கியிருக்காங்க. இப்போ மாசத்துக்கு 5-6 ஆர்டர் எடுத்து ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஏத்த மாதிரி கட்டணமும் வாங்கிட்டு இருக்காங்க. தன்னோட கனவு நனவானதையும் தாண்டி தன்னோட அம்மாவுக்கு தன்னாலான உதவியும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட ஓவியங்கள் மூலமா தனக்கு கிடைக்கிறது வருமானம் மட்டும் இல்ல, தன்னோட தன்னம்பிக்கையோட ஆதாரம்னு வெளிப்படுத்தி இருக்கிற மாணவி பிரதிபாவுக்கு கடலோசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம கிட்ட நம்பிக்கையும் முயற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. முயற்சி பண்ணோம்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பொங்கல்ல எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு போயிருக்கீங்க? லைட் ஹவுஸ்க்கு போயிருக்கீங்கன்னா கீழே இருக்கிற பார்க்கு இல்லைங்க, லைட் ஹவுஸ்க்கு மேலே வர போய் நம்ம ஊரோட அழகை பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறேன். எதுக்காகனா, ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மலை பிரதேசம் அழகா இருக்கும், சில ஊர்ல பாத்தீங்கன்னா கடல் மட்டுமே அழகா இருக்கலாம். ஆனா நம்மளோட ஊருக்கு கடலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரமும் தாங்க அழகு. சோ நம்ம லைட் ஹவுஸ் மேல ஏறி பார்த்த உடனே நமக்கு தெரியற எல்லாமே 100க்கு 90 தென்னை மரங்கள் தாங்க இருக்கும். பொதுவா இந்த தென்னை மரங்கள் அதிகமா கேரளால தான் இருக்கும். சோ அதனாலதான் அங்க உள்ள மக்கள் வந்து அதிகமா தேங்காய் எண்ணெயும் தேங்காய் சார்ந்த உணவுப் பொருட்களுமே அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லயுமே நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் வச்சு தேங்காய் லட்டு, களி உருண்டை, அப்புறம் தேங்காய் பூ கொழுக்கட்டை, தேங்காய் போலின்னு நிறைய பண்ணுவாங்க. இதையும் தாண்டி நம்ம இந்த தேங்காய் வச்சு என்ன தொழில் செய்யலாம் தான் நம்ம நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அப்படி தேங்காய் வச்சு என்ன செய்ய போறோம்னா வேற ஒண்ணு இல்லைங்க, தேங்காய் பர்பி தான் செய்ய போறோம். நம்மள நிறைய பேருக்கு இது செய்ய தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் செய்ய தெரியாத ஒரு சிலர் இதை கேட்டு செய்ய ஆரம்பிக்கலாம்ல. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? தேங்காய் பர்பி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, துருண தேங்காய் ஒரு 2 கப் எடுத்துக்கணும், 1.5 கப் சர்க்கரை, அப்புறம் பால் கொஞ்சம், அப்புறம் நெய் கொஞ்சம், முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி. முதல்ல ஒரு கடாயில தேங்காய் பூவை போட்டு அதோட நிறம் மாறாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் லைட்டா வறுத்ததும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் சீனியையும் சேர்த்து இது கரையிறதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் பாலையும் சேர்த்து நல்லா உருகுனதும் மிதமான சூட்ல நம்ம வச்சுக்கணுங்க. சோ இன்னொரு பக்கம் இன்னொரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு, அந்த முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சோ எடுத்து அதை ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம தேங்காய் பூவும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம்ல, சோ அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கொஞ்சமா கெட்டி ஆனதும் அது கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரியையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கிளறி கட்டி பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் பர்ஃபிக்கு அதையும் அதுல வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அதை நல்லா ஒரு சதுர வடிவத்திலயோ இல்லைன்னா ஒரு செவ்வக வடிவத்திலோ ஒரு ஷேப் கொடுத்து அதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். நமக்கு என்ன வடிவத்துல வேணுமோ அந்த வடிவத்துல நம்ம அது லைட்டான சூட்ல இருக்கும் போதே நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்ல ரொம்ப ஆறினதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதை கட் பண்ண முடியாது. அதனால லைட் சூட்ல இருக்கும் போதே நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்ச தேங்காய் பர்பிய செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம விற்பனை பண்ணலாம்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன பெட்டி கடைகள்லயோ இல்லைன்னா மளிகை கடைகள்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல கூட நம்ம பொருளுக்கு ஒரு நல்ல பேரா வச்சு நம்ம பண உலையில செஞ்ச பெட்டிகள்லாம் இருக்கும்ல, சோ அந்த பெட்டிகள்ல வச்சு கூட நம்ம விற்பனை பண்ணலாம். சோ இதுக்காக நம்ம கடைகள்ல கொண்டு கொடுக்கும் போது அவங்க அவங்களுக்கான ஒரு சின்ன லாபத்தை எடுத்துக்கிட்டு நம்மளோட பொருளுக்கு ஏத்த லாபத்தை நமக்கு கொடுப்பாங்க. இப்படியும் நம்ம வீட்டுல இருந்தே சின்னதா தொழில் செஞ்சு லாபம் பார்க்கணும்னு ஆசைப்படுற பெண்கள் கூட இதை நம்ம வீட்டுல இருந்தே செஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நல்லா குளிர்ந்த காத்து அடிக்கிற நேரங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல வெயில் அடிக்கிற நாட்களா இருக்கட்டும்ங்க, ஒரு செயலை பெண்கள் அடிக்கடி செய்யறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா அது அந்த நேரத்துல நல்லதா தெரிஞ்சாலுமே அது நல்லது கிடையாதுங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு அன்பே ஆறு இறை படத்துல சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க ஞாபகத்துல வருது. எப்பன்னா இப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்துல பெண்கள் இருந்தாங்கன்னா இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வித பதட்டத்துல இருப்பாங்கல்ல, அப்பவும் இந்த செயலை பண்ணுவாங்க. இல்ல அவங்களோட உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குனாலுமே இதை பண்ணுவாங்க. முக்கியமா லிப் பாம் போடாம இருக்கிற நேரங்கள்ல இந்த செயலை பண்ணுவாங்க. நான் கடைசியா சொன்னதை வச்சே நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, உதடுகளை அடிக்கடி நாவால ஈரப்படுத்துறதுதான். நிறைய பேரு அடிக்கடி நாவால உதட்ட ஈரப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாதுங்க. உண்மைய சொல்லணும்னா அப்படி நம்ம ஈரப்படுத்தும் போது அது இன்னும் அதிகமா உதட வறண்டு போக தான் வைக்கும். அது மட்டும் இல்லாம உதடு தொடர்பான சரும நோய்களும் வர வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கான நம்ம நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில உதடு எதனால இப்படி வறண்டு போகுது, அதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. நான் முன்னாடியே சொன்னதாங்க, அதிகமா டென்ஷன் ஆகும்போதோ இல்ல அதிகமான வெயில் அதிகமான குளிர் காத்துல தான் நம்மளோட உதடு வந்து வறண்டு போகும். இதுவே நம்ம மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு இல்ல ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே நம்மளோட உதடு வந்து உலர்ந்து போயிருக்கும். ஏன்னா அந்த நேரங்கள்ல மூக்கால மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் நிறைய பேரு வாயால தான் மூச்சு விடுவாங்க. சோ அதனால அந்த நேரங்கள்ல உதடு வந்து கொஞ்சம் வறண்டு போய் இருக்கும். நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்க ஈரப்படுத்தும் போது காத்துல அது கரைஞ்சிரும். சோ பெண்களோட உதடுகள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கிறதால நம்ம எச்சில் படும் போது ஏற்கனவே இருக்கிறத விட நம்ம உதடு இன்னுமே ட்ரை ஆகுமே தவிர அது சரியாகாது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம உதடு காஞ்சு போகாத அளவுக்கு நம்ம அடிக்கடி போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும். வெளியில எங்கேயாச்சும் நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தண்ணி பாட்டில நம்ம கையில எடுத்துட்டு போகலாம். நம்ம தினமும் தியானம் செய்யலாம், இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யலாம். நல்ல தரமான மனம் இல்லாத லிப்பாம நம்ம பகல் நேரத்துல அதை அடிக்கடி கூட நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த உதடுகள்லாம் வெடிச்சு அதில் ரத்தமே கசி ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி உள்ளவங்க வேஸ்லின்னு சொல்லுவாங்கல்ல, பெட்ரோலியம் ஜெல்லி,

ஊட்ட உணவுகளை நம்ம எடுக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி எலுமிச்ச ஆரஞ்சு மாதிரி இந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்கும்ல, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த பழங்களையும் நம்ம தவிர்க்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கண்டிப்பாக நம்ம லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, இந்த லிப்ஸ்டிக் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம தாராளமாக நம்ம நல்ல தரமான லிப்ஸ்டிக் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கை நம்ம எண்ணெய் வச்சு அழிச்சிட்டு நம்ம பெட்ரோலியம் ஜெல்லியை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளோட உதடை ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. அப்புறம் என்ன, இனி உதடுகளை எச்சிலால் ஈரப்படுத்தணும் அவசியம் இல்லைல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேர். காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்ம எல்லாருக்குமே விதவிதமா ஆடைகள் போடுறது ரொம்பவே பிடிக்குங்க. இது வந்து ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், மூன்றாம் பாலினத்தவரா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே அவரவர் விருப்பப்படி ஆடை போடுறது ரொம்பவே பிடிச்ச விஷயம் கூட சொல்லாங்க. ஏன்னா ஆடை அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரனே சொல்லலாம்ல. சோ இது எப்ப இருந்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகும் போதுல இருந்து இந்த ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அவங்களே செலக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட ஆசையுமே நம்ம போடுற ட்ரெஸ்ஸ நம்மளே ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தாங்க ஒரு சில படிப்புகளுமே இப்ப இருக்கு. அதுதான் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடை வடிவமைப்பாளர்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க. இந்த படிப்பு எப்படி இருக்கும்னா, அதாவது ஆடை வடிவமைப்பாளர்னு சொல்லும்போது ஒரு ஆடையோட தரத்தை நிர்ணயிக்கிறது, துணியை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கான நூல்கள் எப்படி வருது, எல்லாத்தையுமே பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தாங்க இந்த டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பிடெக், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நம்ம ஒரு 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கோர்ஸ், அதாவது 2 வருஷம் மட்டும் படிச்சுட்டு அது சம்பந்தமான துறைகளில் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் இந்த படிப்புகளை வந்து அதிகமாக யார் எடுத்து படிக்கலை, அதாவது இன்றைய காலகட்டங்களில் நிறைய படிப்புகள் இதை சார்ந்து இருக்குது. அதாவது ஒரு ஆடை வடிவமைப்பாளராக ஆகணும்னா நிறைய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ சரி, இவ்வளோ தூரம் இதை பற்றி சொல்கிறீங்களே, இதில் என்ன வேலை கிடைக்கணும் யோசிக்கலாம். நீங்கள் ஒரு ஆடை வடிவமைப்பாளராக நம்ம ஆகலாம். ஆடையோட தரத்தை நம்ம நிர்ணயிக்கிற குழுவில் இணைஞ்சு ஒவ்வொரு டெக்ஸ்டைல்ஸ்லையுமே நம்ம இதுக்கான வடிவமைப்பாளர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு கூட நம்ம போகலாம். ஸோ இதை படிக்கிறதுக்கு கல்லூரிகள் எங்கே இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தாங்க இருக்குது. ஸோ சென்னையில் இந்த ஆடை வடிவமைப்புக்குன்னு ஏகப்பட்ட கல்லூரிகள்லாம் இருக்குங்க. வழக்கமான பாடத்திட்டத்தில் படிக்கன்னு ஆசைப்படுறவங்க சென்னையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து கூட நீங்கள் உங்களோட தொழிலில் ஒன்றா இதையும் தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து மாணவர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேலை செய்யவும் அனுமதிக்கிறாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த படிப்பை படிச்சுட்டு கூட நீங்களும் ஒரு சிறந்த ஆடை வடிவமைப்பாளராக ஆகலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: ஐயா, கொஞ்சம் பாடுகிறீர்களா?
3: என்ன பாடுவது?

0: பார்ப்பது அட பாடி அண்ணா.
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா? பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. வேற என்ன தெரியும்?
1: வேறையா? நான் பாடம் நடத்துவேன்,
0: அப்புறம்
1: ப்ரே பண்ண.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: லைசாமாலி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகா, மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து.

0: போது இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கு சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: அதாவது வயசுங்கிறதே நாம நிர்ணயம் பண்ணதுதான். அதாவது இயற்கை வந்து வயசை நிர்ணயம் பண்ணல. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரித்தோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு பிரித்தோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரித்து இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது, இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகுதான் வயசுன்னு ஒன்று ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷ மாதம் தேதி நாம் கண்டுபிடிக்கலைன்னா நமக்கு வயசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், எப்படி பிறக்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால் அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை. அது வந்து உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, நம்மை போன்ற இந்த சமூகத்தை மேல் மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனா மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாமல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை வந்து நீ எதை வச்சு இடப்பட முடியாது, அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படித்தவன் தான், நல்லா படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு. நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷனா, கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன் சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நடந்தது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: 7000 plus designs. ஒரே floor ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் tiles mall இல்ல. உலகத்தின் புது முகவரிய தேடி தரும் கலை கூடம்.
1: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
0: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் biggest single floor showroom. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்றதுக்காக இருக்கும்பொழுது, நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற என்ன இதுன்னு, நான் விவசாயம், கால்நடை, கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்றீ அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால் கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னேன். அப்புறம் அவர் கேட்டார், என்ன மனுஷனு காலால் தான் நடக்கிறான் அப்படின்னாரு. அப்போ தான் நான் தலையை சொல்லி ஆரம்பித்தேன். ஆமாம் சார், இது தெரியாமல் போச்சு, இவனும் கால்நடை தான் அப்படின்னா. இல்லை, அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார், காலால் மட்டுமே நடக்கக்கூடியவைகள் கால்நடைகள், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னார் அவர். இவன் மனசால நடக்கக்கூடிய, காலால் மட்டும்தான் அவன் நடப்பான், மனதால நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னா, ஒருத்த நடத்த சரியில்லை அதை போறானே, அவன் நடத்த சரியில்லைன்னா பழக்க வழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். யார் மனுஷன் அப்படின்னு வேதாத்திரியத்தை கேட்டால் அது ஒரு விளக்கம் கொடுக்குது. நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இரு. ஒரு மனிதன்கிறவன் உழைச்சி வாழ்கிறவன் மனிதன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாத, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறவன் மனுஷன். அதே மாதிரி தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறவன் மனிதன். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் மதிக்க தெரிந்தவன் மனிதன். இப்படி அவர்கள் விளக்கம் தெளிவா அதுல இவன் தான் மனுஷங்கிறத ஒரு விளக்கம் அதுல எனக்கு கிடைச்சது.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கு சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்கள்லாம் ஏற்கனவே நெருங்கியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதனால் அதை இந்த மனம் பக்குவப்படுத்துறது, மனதை செம்மைப்படுத்துறது, மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விளக்கம்லாம் அதில் பார்த்தோம். அதுதான் இன்றைய மனுஷனுக்கு, அதுதான் மனசை இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி மகிழ்ச்சி. ஒரு 400-600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல் 40% இப்போ அதிகமாகிருக்குதான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில் வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்போ 40 கிலோ வச்சுட்டு நிற்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம், டென்ஷன் அதிகமாகிட்டது. ஏன் அப்படி ஆச்சுன்னா, புது புது கண்டுபிடிப்புகள், புதுசு புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுன்னா டென்ஷன் ஆகிறோம், இல்லைன்னா பவர் கட்டுன்னா என்னென்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்து இன்னொரு இருக்கத்தை உண்டு. அதனால் மேலும் மேலும் மன இருக்கங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும். காலப்போக்கில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால் வந்து இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த தவம் தேவை, மனதை வந்து நிம்மதியாக வச்சுருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது காலத்துக்கு ஏற்ற அதை தான் அவர்கள், மகரிஷி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். இந்த காலத்துக்கு நீ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மனசை சரி பண்ண, அகத்தாய்வு பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறோம். ஏன்னா மனசை வந்து மற்றவங்கள்லாம் கட்டுப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அருள் தந்தை தான் சொல்கிறார், அம்மனசை வந்து நீ வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது தான், மனசு இப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காத அப்படின்னு அருள் தந்தை சொல்கிறது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒன்று சொல்கிற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்கிறார். மற்றவங்கள்லாம் அதை நீ மனசை அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகரியார் எப்படி சொல்கிறோம், அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து, இந்த இப்போ கேன்சருக்கெல்லாம் சுடுறாங்கல்ல இது பண்ணி தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அவங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி, அது இல்லை, அது ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தா போகிறோம். நீ சொல்கிறபடி கேட்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை.

தெரிய மாட்டக்கூடாது, உடலழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாட்டக்கூடாது.

0: எங்கள் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிள பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டுஞ்சு

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம்ங்கிறது பலாப்பழம், நுங்கு, இழந்த பழம், கொடுக்காப்புளி, தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களுக்கு சீசனாவே இருந்தாலும் இந்த சீசன்ல நிறைய பேரும் எதிர்பார்க்கிறது வெள்ளரிக்காய் தாங்க. அந்த வெள்ளரிக்காய சாதாரணமா கடிச்சு சாப்பிடுறதோ இல்ல உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுறத தாண்டி மிக்சியில வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு, சீரகத்தை போட்டு அடிச்சு வடிகட்டாம அது கூடயே மோர் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, முகத்தை இளமையா வச்சுக்கிறோம், இளநர வர்றதையுமே இந்த ஜூஸ் தடுக்குதான். அதனால வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ கூட செஞ்சு குடிச்சுக்கலாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ஹலோ.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன் இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. 1, 2, 3, 4.

சரீரமையும் காட்டு, இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு, ஆள் கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

0: வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கு சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: மனசு வந்து நம்மள நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் ஒன்னு இருக்கிறான், அவன் பாட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பைய எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ அதை பிரியமா ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான். காய்கறிலாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும் பையில் பார்க்குறான், பைய ஓட்டை எங்கேயோ விழுந்துடுது, வழியில் எங்கேயோ விழுந்துட்டு ஏதோ போயிட்டுது. ஆஹா, நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறி திருப்பி காய்கறிக்காரன்ட்டு கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானான். வந்து வீட்டில் வந்து மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான், ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன். அந்த எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டு அல்லது எங்கே போயிட்டுது, பைய ஓட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் ஆழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கவலைப்பட்டான், சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் போறவிட்டான், 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். ஏன்டா அழகிறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இன்னைக்கு பரிசு எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு கொடியை. இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்தாண்டு இந்த 50 ரூபா எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டணும், காய்கறி வாங்க போகல, திரும்பி வந்துட்டான். வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்தேன், இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாய் இழந்திருக்கிற, அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது, என்ன ரெண்டு இழப்பு தானே, அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு, அன்னைக்கு கவலைப்பட்ட இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன். அப்போதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சானா, யோசிக்க ஆரம்பிச்சும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு, அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலகி வந்தான், இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானான். பொருள் வந்து தானாக விலகி செல்வதுங்கிறது ஒன்று, பொருளை நாம் இழக்கிறதுன்னு ஒன்று. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நுணுக்கத்தை தான் மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்குறார், மனசை புரிஞ்சுங்கோ.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: என் பையன்

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: கிருஷ்ணன் எங்கே பிறந்தான் என்று யோசிக்காதே, கீதை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மரத்தில் உள்ள ஒருத்தன் எண்ணிக்கிட்டு குறிப்பிடுத்துக்கிட்டு இருந்தானா, மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை இலை இருக்குது, எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் குறித்து ரொம்ப எழுதிட்டுருக்கான். இந்த ராமஜெயம் எழுதுறது மாதிரினு வைக்கலாம், இன்னும் எழுதி வச்சுட்டுருக்கான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்தார், ஒருத்தர் அறிவாளி வந்து இந்த பாருங்கள் சார், நான் இந்த மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை பழம் இருக்குது, எத்தனை காய் இருக்குல்லாம் எண்ணி கிளையெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். அவர் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தேவை பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டோம், ஒரு பாட்டு போட்டாரோ பறித்து சாப்பிட்டோம். ஆன்மீகவாதி இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த பழம், அதை வந்து நேரடியாக அந்த கனியை நமக்கு பறித்து கொடுக்கறதுக்கு தான் அருள் தந்தை வந்திருக்கிறார். நமக்கு தேவை என்ன, அதான் ஆன்மீகவாதிகள் இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான். அந்த பழங்களை உண்ணுகிற கலை தான் இது, மனவள கலைஞர். அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். அப்படி தான் நாம் வந்து மனதை வந்து சரி பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதில் உள்ள கருத்து. நான் சொன்னது மாதிரி அந்த சிரிப்புங்கிறது யோகம்னு சொன்னேன், அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலையே, அது நம்முடைய இயல்பு நிலை. அதாவது நாம் பிறந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அழுதுகிட்டே பிறக்கிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு எதுவுமே கொண்டு வர்றதில்லைன்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் அழுகையை கொண்டுகிட்டு வரோம், அழுதுகிட்டே வரோம். போகும்பொழுது மற்றவன்ட்ட விட்டு போயிடுறோம் அதிகம். நீங்கள் அழுதுட்டு கிடங்கடா, நான் போய் சேர்றேன். அது போகும்பொழுது ஒரு துறவு நிலை, நமக்கு அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் வரும்பொழுது ஒரு குழந்தை பிறந்து 6 மாதத்தில் தான் சிரிக்க ஆரம்பிச்சு, 6 வாரத்தில்

0: சிரிக்க ஆரம்பிக்கலாம். நாமெல்லாம் பிறந்து 6வது வாரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயல்பு தன்மை.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மண்ணுக்கா எரிவாக வேண்டியதானா? நம்ம தொண்ணூறுக்கு போறது எப்போ?
1: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது?
2: ஓராயிரம்

0: உங்களி சீக்கிரமே இந்த தீவு சொற்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.
2: நீரோடை

0: மறை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இளநீர், மோரு, கம்பங்கூழு, நுங்குன்னு ஏகப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலான்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புளிப்பு, காரம் அதிகமா சேர்க்கப்படுற இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா இது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த வெயில் நேரங்கள்ல எடுத்துக்காததுதான் நல்லது. ரெண்டாவதா காரமான உணவுகள். இதை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டால நீர்க்கடுப்பு, நீர்ல ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மூணாவதா எண்ணெய் பலகாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி அதோட சேர்த்து டீ காஃபி மாதிரி குடிக்கிறது பித்தத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால முடிஞ்சவரை அதிகமான வெயில் சமயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. நாலாவதா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த சாப்பாடு. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் ஆசன வாயில எரிச்சல் கூட ஏற்படுத்தலாம். அஞ்சாவதா

0: லீவு நாட்கள்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையில கடைகள்ல விக்கிற பரோட்டா, மைதா உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுறத தவிர்க்கிறது தான் இந்த கோடை காலத்துல சிறந்தது. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
1: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்குச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது ஸ்டார் SAA என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: சிரிப்பு, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 200 தடவை சிரிக்குதான். இது புள்ளி வரும் ஒரு குழந்தை, நாமெல்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா? அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா டாக்டருக்கு இது ஒத்துவார்னு நினைக்கிறேன். இந்த மன இறுக்கம் தான் இதய நோயை உண்டு பண்ணுது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியாக வந்து 25 தடவைக்கு வந்துட்டோம், 15 தடவை 25 தடவை நாமெல்லாம். அப்படி குறையக்கூடாது. சிரிப்புக்கு வந்து இந்த ஜோக்கே தேவைப்படாது, இயல்பு தன்மை அது. அதாவது காலங்காலமாக சிரிக்கிறது ஒரு பாவமான செயல்னு நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான ஒரு செயல் அப்படின்னு போதிக்கப்பட்டு வந்ததுனால சிரிப்பு மரபு ரீதியாகவே நமக்குள்ளே சிறைப்பட்டு போச்சான். அப்போ அதனால் நம்ம சிரித்தா யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தான். அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லையா. ஏற்கனவே இருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சாவி, அந்த இயல்பு தன்மையை, மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளியில் கொண்டு வர்றோம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எவ்வளவு நேராகுது இன்னுமா தூங்கிட்டு இருக்க. ஏன்று ஏன்று
1: என்ன நீ பண்டிகை பொழுதுமா அடிக்கிறிய?
0: பண்டிகை நேத்தோட போயிடுச்சு, இன்னும் அந்த நினைப்பிலே தனா கண்டுகிட்டு இருக்கியா?
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இந்த அள்ளி ஏன் சிரிக்கிறது தெரியுமா?
4: ஏன் சிரிக்குது?
3: அதனுடைய காதலன் சந்திரனுக்கானே, அவன் வந்துட்டானா அதுக்காக சிரிக்குது.
4: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதல் இருக்கான என்ன? எனக்கும்
3: தான்.
4: உனக்கு
3: உனக்கு உனக்கு

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நம்ம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: December 30th, 1865. December 8th, 1901. Statue of Liberty. December 7th, 1903. January 2nd, 1920. The first commercial.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல. பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி

0: என்ன தர இது? பார்த்தா மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இந்த வெயில் சீசனுக்கான ரொம்பவே டேஸ்டான சத்தான ரொம்ப விலை குறைவா கிடைக்கிற ஒரு பானம்னா அது கம்பங்கூழ் தான். சிறுதானியங்களோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியத்துல அதிக அளவு புரதச்சத்து கம்புல மட்டும்தான் இருக்குதாம், கிட்டத்தட்ட 11.8%. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிற பீட்டா கரோட்டின் கம்பு பயிர்ல அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில்னால வரக்கூடிய களைப்பு, நீர் சத்து இழப்ப போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால காலை உணவை சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட காலையில ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளவு சத்து.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல வெப்பவாதம்னா என்னன்னு தெரியுமா? உதாரணமா வெயில் ஆரம்பிச்சோன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட ரிமோட் எடுத்து ஏசி ஆன் பண்ணி ரூமோட வெப்பநிலைய குறைக்கிறோம். இதே வேலையதான் நம்ம உடலுக்குள்ள நம்ம மூளையில தெர்மோஸ்டாட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த தெர்மோஸ்டாட் தான் உடம்போட வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை அதிகமா போகும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருது, அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறியா டயர்டா இருக்கிறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அதே மாதிரி சிலருக்கு ஃபிக்ஸ் கூட வரலாம். இது வராம தவிர்க்க தான் தண்ணி ஆகாரங்களான பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, வந்துச்சுன்னா என்ன முதலுதவி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ தளர்வு, அதாவது லூஸ் பண்ணணும். ரெண்டாவது தண்ணியால இல்ல ஐஸ் தண்ணியால உடம்ப தொடச்சு எடுக்கலாம். மூணாவதா சுய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா இளநீ, தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை கொடுக்கலாம். சுய உணர்வோடு இல்ல அப்படின்னா வாய் வழியா எதுவும் கொடுக்காம ஐசால ஒத்தடம் கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உடல் உறுப்புகள் பாதிக்காம காப்பாத்தலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து இன்னைக்கு சூப்பரான தகவலுக்கு தான் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த ஒரு போட்டியை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் இடையில தான் வந்து ஒரு முக்கியமான போட்டி, அதாவது யாரு பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு போட்டியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல டாஸ் வின் பண்ணது என்னவோ வந்து சிஎஸ்கே டீம் தான். அவங்க வந்து வழக்கத்துக்கு மாறா நாங்க வந்து பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்க. அதுக்கப்புறமா விளையாண்ட அந்த சிஎஸ்கே அணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட விக்கெட்டுகளையுமே வந்து இழந்தாங்க. சரி, முதல்ல வந்து எந்தெந்த விக்கெட்டுகள்லாம் போச்சு?
1: அதாவது எப்பயும் பேட்ல கை வச்சாலே செஞ்சுரி தட்டுவாங்கல்ல, யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு?
0: வேற யாரு, நம்ம சேட்டன், அதாவது சஞ்சு சாம்சன், அவங்க தான் வந்து முதல் விக்கெட்டாவே வந்து அந்த ஒரு இதை இழந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு?
1: அதுக்கப்புறம் அவங்க நான் ஒரு 100 அடிக்கிற அளவுலாம் அவங்களுக்கு இது இல்லை, ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 செஞ்சுரியாக அடிப்பாரான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இல்லை, 1/2 செஞ்சுரிக்கு சரிக்கு சமமாக, அதாவது 27 அவரை விட்டு. அதுக்கப்புறம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 15 விட்டு. யார் கேட்ச் பிடிச்சா அப்படின்னா இஷன் மலிங்கா. அது சாம்சன் யார் கேட்ச் பிடிச்சா அப்படின்னா இஷன் கிஷன் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஊரில் பட்டேல் 13 balls 50 அடிக்கிறவர் இப்போ அவ்வளோவா அடிக்கல, 8 balls 13 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா. நான் கார்த்திக் சர்மா பார்த்துட்டு இருக்கும்போது விளையாண்டுட்டு இருப்பார்ல, அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் கார்த்திக் சர்மா தான் ஒருவேளை இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாரோ, சஞ்சு சாம்சன் கிட்ட கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட்டாரோ அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். ஆனால் அவரும் தக்க வைக்கலை, 32 அவுட்டு. அதுக்கப்புறம் நான் டபுள் பிரிசன்னு என்னவே இல்லைக்கா, எப்படியும் அவரும் அவுட் ஆக போகிறன்னு நினச்சேன். பார்த்தா கிட்டத்தட்ட 1/2 செஞ்சுரி, ஒரு 6 அடிச்சிருந்தா 1/2 செஞ்சுரி முடிஞ்சிருக்கும், அதாவது 44 அவுட்டு. அதுக்கப்புறம் சிவம் தூவே, அவரே 26 அவுட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எப்படியோ 180 அடித்தாங்க. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் முதல்ல யார் இறக்குனாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை, அவரே நல்ல பேட்டு தானே, அபிஷேக் சர்மா இருக்கிறாங்க, அவங்க 27 அவுட்டு.
0: அதுக்கப்புறம் விளையாண்டாங்கல்ல, அதாவது முதல் விக்கெட்டாக போனது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் அவங்களோட விக்கெட் தான். அவங்க வந்து சூப்பராக அடிப்பாங்க, அவங்களோட நாளாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ கண்டிப்பாக அவங்களுக்கான டேவாக வந்து அது இல்லை. கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்க வந்து அவுட் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் வரிசையாக வந்து அபிஷேக் சர்மா போனாலும் அதுக்கப்புறம் விளையாண்ட ஒரு முக்கியமான பிளேயர்
1: கிஷன், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச், அதாவது 70 அடிச்சிருக்காரு. அதுவும் எத்தனை பாலுக்கு அப்படின்னா 47 balls 70 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன், அதாவது இவர்கிட்ட அந்த பர்பிள் கேப் அதானே இருக்கு, பர்பிள் கேப் வச்சிருக்கவரே எப்படியோ, ஆனால் டபால் பிரேஸும் முந்திட்டாரு.
0: ஆனால் பர்பிள் கேப் அவங்க கிட்ட இல்லையே, ஆரஞ்ச் கேப்ல லீடர் போர்டில் தான் வந்து அவங்க டாப்ல இருந்தாங்க. பர்பிள் கேப் அப்படிங்கிறது பவுலர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா சூப்பர். அதுக்கப்புறம் விளையாண்டது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த ஒரு ஸ்கோரை 19 overகளிலே வந்து எஸ்ஆர்ஹெச் அணி வந்து சேஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு வின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பாயிண்ட் டேபிளில் அவங்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், அதாவது பிளே ஆஃபில் தகுதி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சரி, பாயிண்ட் டேபிளில் இப்போ யார் யாரெல்லாம் ப்ரெசண்டில் வந்து டாப்பில் இருக்காங்க?
1: ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் RCB, செகண்டு குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதுக்கப்புறம் PPKs அதாவது பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்கே, அதுக்கப்புறம் DC, அதுக்கப்புறம் KKR.
0: ஓகே, அந்த அணிகள்லாம் வந்து எலிமினேட் ஆகக்கூடிய அணிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டாப்பில் இருக்கக்கூடிய 4 அணிகளுக்குள்ளே தான் முக்கியமான போட்டி அப்படிங்கிறது நடக்கும். கண்டிப்பாக நேற்று நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட ஒரு கடைசி மேட்ச் மாதிரி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சென்னையில் நடந்த ஒரு மேட்ச், இந்த சீசனுக்கான கடைசி மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதனால தோனியுமே வந்து ரிட்டையர் ஆகிறதா ஒரு செய்திகள் வந்து போச்சு. ஆனால் அவங்க தரப்பில் அஃபிஷியலாக எந்த ஒரு முடிவுகளுமே கொடுக்காததுனால ஃபேன்ஸுமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்றைக்கி என்ன தினம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த விளையாட்டு தொடர்பான ஒரு தினம் தான் அப்படினே சொல்லலாம். அதாவது ஃபேர் ப்ளே அப்படிங்கிறது இந்த IPL போட்டிகளில் முக்கியமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சரி, அந்த ஃபேர் ப்ளே அப்படினா என்ன?
1: அதாவது ஒரு பவுலர் தானே, அவங்க ஸ்டெம் கிட்ட நிக்கும்போது பேட்டர் வந்துட்டு இந்த வெளியே வரும்போது அவங்க ஸ்டெம்பிங் பண்ணிடுவாங்க. அது எப்படியோ கிரிக்கெட் ரூல்ஸில் உண்மைதான், இப்படி பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு விளையாட விடாமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்ல, அதாவது ஒரு ஏக்கம் இல்லை. அதுதான்
0: ஓகே, கண்டிப்பாக வந்து நியாயமாக விளையாட விட்டு தான் ஒரு விக்கெட்டை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து சகிப்புத்தன்மை இருக்கிறது, ஒற்றுமையாக சேர்ந்து விளையாடுறது, எந்த அளவுக்கு நட்பாக இருக்காங்க, அந்த டீமுக்குள்ளே குவார்டினேஷன் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து இந்த ஃபேர் பிளே அப்படிங்கிறது கொடுப்பாங்களா. அந்த ஃபேர் பிளேக்கான தினமாக தான் இன்னைக்கு, அதாவது மே 19ஆம் தேதி வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கிரிக்கெட்டில் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அதை தவிர எல்லா விளையாட்டுகளுக்குமே வந்து இது பொருந்தும். எல்லா விளையாட்டுகளுமே கண்டிப்பாக வந்து சகிப்புத்தன்மை, ஒற்றுமை, இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுனால இந்த ஒரு தினம் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு அப்படிங்கிறத பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு கேமுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சில தொழில்நுட்ப பணி காரணமாக யாரும் வந்து காலோ மெசேஜோ வந்து பண்ண முடியாது. தொடர்ந்து நாங்கள் தான் வந்து சூப்பரான பாடல்கள் அப்புறம் வந்து தொடர்ந்து உங்க கூட பேச போகிறோம். அடுத்ததாக மரியான் படத்துலேருந்தும் ஒரு பாடல் வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தகவலுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொன்னேன். அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு எந்த விதமான கேமும் கிடையாது, அதனால நேயர்கள் யாரும் மெசேஜும் காலும் வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில தொழில்நுட்ப பணி காரணமா கண்டிப்பா வந்து அது திரும்பவும் வந்து சரியாயி நம்ம வந்து சூப்பரா கேம்லாம் விளையாடலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம ஜான் ஹோரேட் தம்பி வந்து என்ன தகவலுக்கு அப்படி சூப்பரா ப்ரிப்பேர் ஆனாங்க அப்படிங்கறதா இப்போ தெரிஞ்சுக்கப்போ.
1: அதாவது ஜாக் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் பத்தி சொல்ல போறேன். இத கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லை, நான் வந்து கேக் வேணா கேள்விப்பட்டிருக்கேன், கேக் ஃப்ரூட் அப்படின்னு எதுவுமே வந்து கேள்விப்பட்டதில்லையே.
1: ஓகே, அது எப்படி இருக்கும், அதில் உள்ள நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதை நிறைய இடங்களில் பேபி ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, அதான் பலாப்பழம் இருக்குல்ல, அதில் சின்ன பலாப்பழம் மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பலாப்பழத்துக்கு வெளியே எப்படி முள்ளு முள்ளா அப்படி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப சின்ன சைஸில், அது கிரீன் கலரில் இருக்கும், இது ரெட் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை வெட்டினோம் அப்படின்னா, இதுக்குள்ளே சும் ரொம்ப ரெட், அதாவது நம்ம ரத்த கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு கலரும் கலந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, நம்மளுக்கு தனித்தனியாகவும் பழங்கள் கிடைக்கும். அதாவது ரெட் தனியாக, ஆரஞ்சு தனியாக. அப்படி நம்ம ரெட் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்பும் தெரியும், அதுவே நம்ம ஆரஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய அந்த சீட்ஸ், அதாவது அந்த விதைகள் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நம்ம 1 கிலோ வாங்கினோம் அப்படின்னா, அதில் ஒரு 250 கிராம் வந்துட்டு அந்த சீட்ஸே அடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறையா இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, முக்கியமான ஒரு தகவல், அதாவது இந்த கேக் ஃப்ரூட் அப்படிங்கிறது நம்ம ஊர்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
1: இல்லை, கிடைக்காது.
0: சரி, ஓகே, அப்போ எங்கே வந்து கிடைச்சா நம்ம வாங்கி சாப்பிட்லாம்?
1: அதாவது வெளியூர்களில், நம்ம ஊருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல. அதாவது நம்ம பாமன்குள்ளையில் வெளியே எங்கே எந்த ஊர்னாலும் கிடைக்கக்கூடியது.
0: சரி, ஓகே, ஃபேமஸான மாவட்டங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணுற இடங்களில் மட்டும்தான் இந்த ஃப்ரூட்டை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க, நீங்களும் எனக்கு எங்கேயாவது வந்து இந்த கேக் ஃப்ரூட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்மளும் இப்போ வந்து இன்னொரு ஒரு ஊட்டச்சத்து தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜான் கோரே தம்பி சொன்ன மாதிரி பழங்கள், அப்புறம் வந்து காய்கறிகள், இதை தவிர சிறுதானியங்கள், பயறு வகைகளுக்குமே வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பயிறு தான் பட்டர் பீன்ஸ். இந்த பட்டர் பீன்ஸ் அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அதிலேயே கருப்பு நிற பீன்ஸ் வகையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆங்கிலத்தில் பிளாக் லிமா பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. உடம்புக்கு தேவையான பல நல்ல ஊட்டச்சத்துக்கள் இது மூலமாக கிடைக்குமா? அதாவது அதிகப்படியான புரதச்சத்து, நார்ச்சத்து அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதனால அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சு வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலோரிகளும் வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புகிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புரதச்சத்து தசைகளோட வளர்ச்சிக்குமே ஆரோக்கியத்தை வந்து தருது, எலும்புகளுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக குடல் இயக்கங்களை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்க பயன்படலாம். அடுத்ததாக வந்து நீரிழிவு நோயாளிகள், இதய நோயாளிகளோட பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இன்சுலின் அப்படிங்கிறதோட அளவு சீராக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதை சீராக வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதய நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வந்து சரியாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பீன்ஸ் மட்டும் கிடையாது, இதை தவிர இன்னும் நிறைய வகை பட்டர் பீன்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பிளாக் பட்டர் பீன்ஸ் அப்படிங்கிறது ஜிம் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து வசதியான ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை டக்குனும் அதிகமாகாது, ஊட்டச்சத்துக்கணும் தேவையான அளவுகளை, அதாவது முக்கியமாக வந்து இந்த ஜிம் போகிறவங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் அதிக அளவில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் அப்படிங்கிறதா அவங்களோட அந்த ஜிம் பயிற்சிகளுக்கெல்லாம் ஏற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இந்த ஒரு பயறு வகையை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ராயன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இசையில் தனுஷ் அவங்களும் சேர்ந்து பாடின ஒரு பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து ஜாக் ஃப்ரூட், அதாவது ஜாக் ஃப்ரூட் கிடையாது, கேக் ஃப்ரூட், அதாவது ஜாக் ஃப்ரூட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் கேக் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து என்னதான் குழந்தைகளுக்கு வந்து விடுமுறைக்கான காலகட்டங்களாக இருந்தாலுமே, இப்போ தான் அவங்க தொழிலாளர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்கூல் லீவ் தானே, இந்த டைமில் பெற்றோர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, குழந்தைங்களை உதவிக்காக வேலை பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து அந்த வேலை பார்க்கறது அப்படிங்கிறது கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட வந்து உருவாக்கும். அப்படி வரும்பொழுது அதுவுமே குழந்தைகளுக்கு ஒரு வித ஆசையை தூண்டிவிடும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வேலையிலேயே நமக்கு நிறைய காசு வருதே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அப்படி வந்து காய்கறி கடை, அப்புறம் வந்து மெக்கானிக் ஷாப்பு, சின்ன சின்ன டீ கடை அப்படின்னு பல இடங்கள்ல 18 கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வேலை பார்க்கறதையுமே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு சிலர் வந்து பொழுதுபோக்குக்காக வேலைக்கு போய் அதுவே பழக்கமா மாறி பண்ணிட்டு இருந்தாலும், இன்னும் ஒரு சிலர் வந்து படிப்புல விருப்பம் இல்லாம வேலைக்கு போறது, குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போறது அப்படின்னு நிறைய காரணங்கள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தினக்கூலி வேலைக்கோ இல்ல சீசன் வேலைகளுக்கோ போனாங்க அப்படின்னா, அந்த வேலையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து குறைவுகாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான வேலைகள்ல பெருமளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதை தவிர்த்து நல்லா படிச்சு அந்த படிப்பு மூலமா போறப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சுலபமா முன்னேற முடியும் அப்படிங்கறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். அது பெற்றோர்கள் குழந்தைகள் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இலவசமா கல்வி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். அதை தவிர அரசோட உதவி திட்டங்கள் அப்படிங்கிறதும் நிறைய போயிட்டே தான் இருக்கு. அது படிப்புல தொடங்கி அப்புறம் மாணவர்களுக்கான உதவித்தொகை, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு நிறைய திட்டங்கள் இப்போ மாணவர்களுக்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பயன்படுத்தி குழந்தைகளோட படிப்புல எந்த விதத்திலையுமே வந்து தடை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட நிகழ்ச்சி சார்பாக சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: அதுக்கப்புறம் இதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நம்மளோட அந்த எலும்புகள் இருக்குல்ல, எலும்புகளுக்கும் நம்மளோட இந்த பற்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட், அதாவது நம்ம உடம்புல ஏதாவது நச்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய சிறுநீரகம் மூலியமாக வெளியே தீரும். அந்த வேலையை இந்த கேக் ஃப்ரூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் அயன், காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால நம்மளுக்கு கண் பார்வை நல்லா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய கண்ணில் இருக்கிற கோர்னியா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது கண்ணில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடும். அந்த பார்ட்டை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படி இதில் ஒமேகா 3 அப்படின்னு இருக்குது, அதாவது இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம்ல, கெட்ட கொழுப்புகள், அதை குறைச்சி நம்மளுடைய அந்த ஹார்ட்டையும் நம்ம பாடியும் எப்பயும் க்ளீனாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம்

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும்.

0: சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பசார் விண்டேஜ்.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம கேம் விளையாடுறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வந்து இன்னைக்கும் கால் பண்ணி நம்ம வந்து கேம் விளையா வந்து கலந்துக்க முடியாது. ஆனா நேயர்கள் யாராவது கேம் விளையாடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலம் உங்களோட பதில்களை சொல்லலாம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் கேம் பாகம் 2 தான் வந்து விளையாட போறோம். இந்த கேம் எப்படி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இப்போ வந்து நம்ம எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத ஜான் கோரே தம்பி வந்து சொல்லி காமிக்க போறாங்க. உங்களுக்கான நம்பர் வந்து 2.
2: ஓகே, 1 வாரிசு, 3 பீஸ்ட்டு, 5 4.
1: சரி ஓகே, குழம்பிட்டீங்க, அவங்க ஆயிட்டீங்க. இந்த கேம் எப்படி விளையாடணும்
2: அதாவது 1, 2 பதிலாக அதான் இந்த 2 டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, 2, 4 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 8, 10, 12 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்ல 2, 2 அப்போ மட்டும் நம்ம இதான் படம் பேர், அதாவது பீஸ்ட், வாரிசு, ரெட்ரோ இந்த மாதிரி படம் பேர்கள் சொல்லணும். அது மற்ற எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் சொல்லிக்கலாம்.
1: ஓகே, இந்த கேமில் நேயர்களுக்கான கேள்வியுமே அதுதான், 2 அப்படிங்கிற நம்பரோட மடங்குகள் வரக்கூடிய இடங்களில் ஒரு படங்கள் பேர்லாம் வந்து சொல்லணும். இதுதான் கேமு. இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ், அதாவது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பி வச்சுட்டு விருப்பமான பாடல்களும் கேட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல்களை, கடைசி தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம்.
2: இதை இந்த ஏஷியாக்குள்ளே இருக்கிறவங்க பேபி ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுவே இந்த ஏஷியாவுக்கு வெளியே, அதாவது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே வெளியே கான்டினென்ட்ஸ், அதாவது கண்டங்கள் இருக்குல்ல, அங்கேருந்து சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஷியன் ஸ்பைனி மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஷியன் அந்த முற்கல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது சின்ன ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும், அதை சுற்றி நிறைய முள்கள் இருக்கிறனால அதை ஸ்பைனி மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய இந்த கல்லீரல் இருக்குல்ல, அதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அது என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒன்று. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம சாப்பிட்ற அந்த ஆயில் ஃபுட்ஸ்னால நம்மளுடைய அந்த கல்லீரல் சோர்வடையும், அதை அந்த சோர்வடைய விடாமல் இது தடுக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம பிரெயின் டேமேஜ், அதாவது இந்த பிரெயினுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய இந்த ஹீமோக்ளோபின் லெவல் அப்படின்னு இருக்குல்ல, அதை அதிகப்படுத்தி நம்மளுடைய அந்த இரத்த சர்க்கரை இருக்குல்ல, இந்த சுகர் லெவல் அதை அப்படியே அதிகரிக்காம மெயின்டெனன்ஸ்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஓகே, நம்ம ஜாக் ஃப்ரூட் அப்படின்னா என்னன்னே வந்து தெரிஞ்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜான் ஹோரே தம்பி மூலமாக ஒரு முழுமையான தகவல்கள், அதுவும் உடல் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் தொடர்பான படிப்புகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில பயிற்சிகளுமே வந்து விவசாயம் தொடர்பாக வந்து இருக்கிறது பல பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை. அதில் டிப்ளமோ சான்றிதழ்களோடையும் வந்து நிறைய பேர் வந்து கற்றுத்தராங்க. அப்படி ஒரு பயிற்சியாகவும் படிப்பாகவும் தொடரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் காளான் வளர்ப்பு. இதை ஒரு சிலர் சமூக வலைதளங்கள் பார்த்து கத்துக்கிட்டாலும் ஒரு கம்ப்ளீட் பிராக்டிக்கல் ட்ரைனிங்காக கற்றுக்கும் போது அதுக்கான புரிதல் இன்னுமே ஈஸியாக கிடைக்குமா. அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதை தவிர இன்னும் கோயம்புத்தூரில் ஒரு சில இடங்களில் முன்னணி நிறுவனங்கள் மூலமாக கூட இந்த காளான் வளர்ப்புக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 1-day ட்ரைனிங் ப்ரோக்ராமில் தொடங்கி ஒரு லாங் டேர்ம் கோர்ஸாகவும் படிக்க முடியுமா. அதை தவிர பல தனியார் வேளாண் கல்லூரிகளில் டிகிரி கோர்ஸ், அதுலேயுமே வந்து காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடமாகவும் இருக்குது. காளான் வளர்க்கக்கூடிய முறை, அதிலிருந்து விதை தயாரிக்கிறது, உற்பத்தி செய்யறது, சந்தைப்படுத்துதல், இதுதான் வந்து முக்கியமான பயிற்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா காளான் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான தொடர் பராமரிப்புகள் ரொம்பவே அவசியம். அந்த வகையில் பெட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, படுக்கை தயாரித்தல், நோய் வராம அதிலிருந்து காளான்களை பாதுகாத்து வளர்க்கறது, அறுவடை செய்யறது, லாபம் பார்க்கறது அப்படின்னு நேரடியான பாடங்கள் அப்படிங்கிறத முக்கியமாக கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பயிற்சியை முடிச்சுட்டு வெளியிடங்களுக்கு தான் வந்து போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டிலேயே தேவையான இடம் இருந்தாலே சுய தொழில் முறையில் காளான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து முழுமையான காளான் வளர்ப்பை பற்றி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்ததாக வந்து ஒரு பாடலுமே வரப்போகுது ஜனநாயகன் படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேமை இப்போ தான் நம்ம தொடங்கியிருக்கோம், பஸ் கேம் பாகம் 2 தான் விளையாட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு நம்பர் சொல்லுவோம், அந்த நம்பரோட மடங்குகள் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஒரு படம் பேர் வந்து சொல்லணும். இதுதான் கேமு. இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். நேயர்களுக்கான நம்பர் வந்து 2 அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. இதோட நம்ம ஜான் கோரைப் தம்பியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
2: பை பைக்கா.
1: பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்

0: அண்ணா நேரா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: என்ன முத்து எப்படி இருக்க?
3: ஏதோ இருக்கேனே.
2: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
3: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கீங்க.
2: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
4: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: பிரமா. 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் என்டர் ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அதாவது பேரல் கேக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழத்தை பத்தி தான் நீங்க சொல்ல போறேன். ஆனா அதோட தமிழ் பேர் என்ன அப்படின்னா பீப்பாய் கற்றாழை அப்படின்றதான் இதோட தமிழோட தமிழ் பேர். அப்புறமா இந்த வளத்தில் என்னென்ன மாதிரிலாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்டா நம்ம உடலில் என்னென்ன மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வித்தியாசமான பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போது பேரல் கேக்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பழத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் கேம் பாகம் 2, அதுவும் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பலாம். குறிப்பாக வாய்ஸ் மெசேஜ் தான் வந்து இந்த ஒரு விளையாட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நேயர்களுக்கான நம்பர் வந்து கொடுத்தாச்சு. அதாவது 2 அப்படிங்கிற நம்பர் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். அப்படி 2 மடங்கு வரக்கூடிய இடங்கள்லாம் ஒரு படம் பேர் வந்து நீங்கள் சொல்லணும். எப்படி அந்த கேம் விளையாடணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா?
1: ஆ, எப்படிக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஹோஸ்ட்லேருந்து
0: 2 அப்படிங்கிற மடங்குகளில் வர்றதுல அந்த நம்பர் வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஒரு படம் பேர் சொல்ல போறீங்க. 1 அப்படின்னா 2
1: ஓகே, 2 வரும்போது விக்ரம் அந்த மாதிரி. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
0: ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: 1.
0: ஆனால் நீங்கள் மட்டும்தான் விளையாட முடியும்.
1: ஏன்னா நான் மட்டும் தான் விளையாடணுமா?
0: மெசேஜ் மூலமாக பதில் சொல்றதுனால நேயர்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்கல்ல, அதனால.
1: சரிக்கா ஓகேக்கா. 1 விக்ரம்.
0: ஓகே.
1: 3 வாரிசு.
0: ஓகே.
1: 5
0: 5 அதுக்கு
1: என்னை அதனாக்கா
0: எண்ணெய் நோக்கி பாயும்
1: எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா.
0: 6 நீங்க அவுட்டு. 5 தான் வரும். ஆனா நீங்க 6 சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு படம் பேர் வந்து சொல்லணும், அதுதான் கேம். இந்த கேம்ல கலந்துக்கிறவங்க கண்டிப்பா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நம்மள பலருக்கு வந்து ஸ்கிப்பிங் அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசு அனுபவங்கள் தான் உடனே ஞாபகம் வரும். சரி, ஸ்கிப்பிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சின்ன வயசுல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மெமரிஸா இருக்கு?
1: அதாவது கால சிக்கி கீழே விழுந்தது
0: ஸ்கிப்பிங்.
1: அதான்க்கா ஸ்கிப்பிங் தான், அந்த ஜம்பிங் பண்ணுவோமே அதான் காலில் வந்து ஒரே ரொட்டையாக முடிச்சு அப்படி நானும் கீழே விழுந்தது.
0: ஓகே,
1: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சம்பவம் நடந்ததை தவிர என் உடம்பு இதுவும் அவ்வளோக்கா.
0: சரி, கண்டிப்பாக அது வந்து ஒரு உடற்பயிற்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனாலேயே நிறைய பேர் இந்த ஒரு விளையாட்டில் கலந்துக்குவோம். அதாவது நான்லாம் வந்து ஒரு 5th 6th படிக்கும் பொழுது இந்த பிடி பீரியட்னாலே அந்த ஒரு விளையாட்டு தான் வந்து பலர் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு நான் படிக்கக்கூடிய காலகட்டங்களில். அது இப்போ உலக அளவில் அதிகாரப்பூர்வம் பெற்ற ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே ஒரு உடற்பயிற்சியாக தான் பார்க்கப்படுது. அதனால இதை வந்து நிறைய விதமான உடல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஜம்ப் ரோப் அப்படின்னு இன்னொரு ஒரு பேர்லையுமே வந்து சொல்கிறாங்க. ஜம்ப் ரோப் அப்படிங்கிற ஒரு கேம் மாதிரி நிறைய வகைகளில் இதுக்கு காம்படிட்டிவ் போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு ஸ்பீட் ஜம்பிங் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுத்துருவாங்க, அதில் 30 செகண்டோ இல்லை வந்து 3 நிமிஷமோ வந்து வரைக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டைமுக்குள்ளே ஒருத்தர் எத்தனை டைம் ஜம்ப் பண்ணுறாங்க அதை பொறுத்து வந்து வின்னர் யாருன்னு சூஸ் பண்ணுவாங்களாம். அடுத்ததா ஃப்ரீ ஸ்டைல் டபுள் டச் அப்படின்னு இன்னும் சில வகை போட்டிகளும் இருக்கு. இந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னா ஜிம்னாஸ்டிக், அப்புறம் வந்து நடன அசைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டமான சுழற்சிகள் செஞ்சு அந்த ஒரு கயிறில் வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா டபுள் டச் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 கயிறுகள் சுழற்றப்படும், 1க்கும் மேற்பட்ட பிளேயர் வந்து இதில் கலந்துக்குவாங்களாம். தமிழ்நாட்டு வீரர்களே நிறைய பேர் தேசிய அளவில் இந்த ஒரு கேம்ல பதக்கங்களும் வின் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. உடல் அளவிலையும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பயிற்சி அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததா 10 நிமிஷம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணாலே நமக்கு வந்து 100-120 கலோரிகள் வரைக்கும் குறைக்க முடியுமா. அடுத்ததா இதய துடிப்பை சீராக வைக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது, கை கால்களோட ஒருங்கிணைப்பை சீராக்குறது, தசை வலிமையை அதிகப்படுத்துறது அப்படின்னு நிறைய ஒரு உடல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஒரு ஸ்கிப்பிங் விளையாட்டில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா வேட்டையன் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
6: ஜாபீர்.
5: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து கேக்டஸ், அதாவது என்ன கேக்டஸ், பேரல் கேக்டஸ்,
6: பேரல் கேக்டஸ் அப்படின்ற சொல்லியிருந்தேன். தமிழ் பேர் வந்து பீப்பாய்
5: கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர்கள் வந்து அதுக்கு இருக்கு, அதை பத்தி தான் வந்து தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது இன்னைக்கான பஸ் கேம் பாகம் 2 கேம்ல கலந்துக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை அனுப்பலாம். கேள்வி என்ன அப்படிங்கறது சொல்லியாச்சு. 2 அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய இடங்கள்லாம் படம் பேர் வந்து சொல்லி இந்த ஒரு கேமை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்த நம்ம ஜாபீர் தம்பி சொல்ல இருக்க தகவல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம்.
6: ஓகேக்கா, இந்த பீப்பாய் கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழம், ஓகேவா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்பக்கத்தில் முட்களும் உள்ளே வந்து நல்லா பெரிய பெரிய சாதம் மாதிரி இருக்குமாங்கக்கா. அப்புறமா இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எந்த பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தர்பூசணி, அந்த தர்பூசணி சைஸுக்கே இருக்குமாங்கக்கா. அப்புறமா இந்த பழம் தர்பூசணி சைஸுக்கு தான் இருந்தாலுமே தர்பூசணியோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அப்படின்ற மாதிரி நிறைய ஊட்டச்சத்து இதில் மறைஞ்சிருக்கு. அப்புறமா இது வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பழமாகவும் இருந்திருக்கு. அதாவது பாலைவனத்தில் வாழ்கிற பழங்குடி மக்களுக்கு வந்து இது வந்து பாரம்பரிய ஒரு உணவாகவும் இருந்திருக்கு. ஆனால் இது பாலைவனத்துலாம் வளர்றதுனால இது அறுவடை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் வெளிப்பகுதியில் அதிகப்படியான முட்கள் இருக்குமா, அதாவது அண்ணாச்சி பழம் இருக்குல்லக்கா, அந்த அண்ணாச்சி பழம் மாதிரியே இதுக்கு வெளிப்பக்கத்தில் அதிகமான முட்கள் இருக்கிறதுனால இது வந்து அறுவடை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்புறமா இதில் வந்து எப்படி வந்து இதை வந்து வளர்க்குறாங்க, அப்புறமா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
5: சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த பாலைவன பகுதிகளில் வளரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கள்ளி, அதாவது கற்றாழை செடிகள், அது ஒரு கற்றாழை வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை அறுவடை பண்ணுறதுக்கு இத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதில் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப தேவை, முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக விளையாட்டு தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது குறைஞ்சிட்டே போனாலும் அதை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு நிறைய நபர்களுக்கு இருக்கு. வீடுகளை பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் குழந்தைகளோட திறமை எது, அதுல வந்து அவங்க ஆர்வமா இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதே பொறுப்பு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் கிட்டையும் இருக்கணும். பொதுவா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிறப்போ குழந்தைங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க ஒரு அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு. அதாவது எந்த வேலையுமே இல்லாம இருக்கிறதுனால தான் தவறான பழக்கங்கள், போதைப் பொருட்கள் பயன்பாடு அப்படின்னு அந்த பக்கமா போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் உடல் வலிமையிலையும் கவனம் செலுத்துறதுக்கு கூட இந்த விளையாட்டு அப்படிங்கிறது உதவியா இருக்குமா. அதாவது தொடர்ந்து ஆடி ஓடி நல்லா ஜாலியா விளையாடுறது மூலமா உடல் எடைய கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்க முடியும். அடுத்ததா எலும்பு தசைகள் வலிமையடையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதை தவிர நல்ல பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கம், சரியான நேரத்துக்கு வரக்கூடியது. அப்புறம் வந்து சரியான நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு விளையாட்டுக்கு அப்படின்னா உடனே வந்து போயிருவோம் இல்லையா, அந்த ஒரு பழக்கம். அப்புறம் வந்து பயிற்சிகள் செய்யறது, ரூல்ஸை ஃபாலோ பண்றது, பொறுமை அப்படின்னு நிறைய நல்ல குணங்களையும் மேம்படுத்த முடியும். அதனால குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட்டு ஆர்வம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தயக்கப்படாமல் அதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வழிகளை பெற்றோர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு. தர்பார் படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு நேயர் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பேசுறதுக்கு கூச்சப்பட்டுட்டு எங்க கிட்ட மட்டும் தனியாக வந்து பதில் சொன்னாங்க. அவங்க பேரு வாமன்ல இருந்து சபரி அப்படிங்கிற ஒரு நேயர் தான். அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த வித கூச்சமும் இல்லாமல் நேயர்கள் யாராவது கலந்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேச முடியாது. அதனால மெசேஜ் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலுமே அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, இந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பழம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. ஃபஸ்ட்டு வந்து பூ வருமா, அதுக்கப்புறம் தான் அந்த பழம் வரும்.
0: கண்டிப்பாக பூ வந்து தானே பழம்.
1: ஒரு சிலதுல பூ வராமல் ஸ்ட்ரைட்டாக பழம் மட்டுமே வரும்லக்கா, பூ இருக்கா அதில் ஒரு சில இதில்?
0: அப்படியா?
1: ஆமாக்கா, ஒரு சில பழத்துலாம் பூ இருக்காது. உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் என்ன பூ வராது இல்லையா, ஆப்பிள் பூ அந்த மாதிரி.
0: கண்டிப்பாக வந்து இதுவும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது. காப்பில் பூ வருமா வராதா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி வந்து இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி.
1: ஓகேக்கா, இது பூக்களுக்கு பிறகும் வரும் ஒரு பழம் தான். அப்புறமா இந்த பழத்தை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து சிவப்பு அப்புறமா மஞ்சள் நிறத்துலையும் காணப்படுமா, பொதுவாக அது ரெண்டு நிறத்துலையும் காணப்படும். அப்புறமா இது வந்து பார்க்குறதுக்கு அன்னாசி பழத்தோட மொட்டுகள் மாதிரி இருக்குமா, அதனால இதுக்கு வந்து அன்னாச்சி கேக்டஸ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட பெயரும் வந்திருக்கு. அப்புறமா இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு புளிப்பு இந்த ரெண்டு வகையான சுவைகளும் சேர்ந்து கலந்து நமக்கு வந்து நாக்கில் பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பழத்தில் இருக்குமா. இந்த பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி அப்படின்ற ரெண்டு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்புறமா இந்த பழத்தை வந்து இந்த பழத்தோட கொட்டைகள்லாம் இருக்கும்லக்கா, அந்த கொட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் தான் இருக்குமா. அப்புறமா இந்த கொட்டைகளை வந்து நம்ம காய வச்சு காப்பி அப்புறமா சுவையான பானங்களுக்கு வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களில் இதை கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸும் அப்புறமா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இதுக்கு வந்து முக்கியமான சக்தி இருக்குது, அது என்ன சக்தி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதாவது ஆப்பிளுக்கு வந்து பூ வருமா வராதா அப்படிங்கிறது, கண்டிப்பாக ஆப்பிளுக்கு ஒரு பூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து சிவப்பு அப்புறம் வந்து லைட்டாக வந்து பிங்கிஷாகவும் அப்புறம் வந்து முழுக்க முழுக்க வெள்ளை நிறமாகவும் இருக்கிற மாதிரியான தோற்றங்கள் தான் கண்டிப்பாக அந்த ஆப்பிள் பூக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு
1: ஆரஞ்சுக்கு இருக்காது.
0: இப்போ நீங்கள் அடுத்து சொன்னீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதையும் செக் பண்ணி பார்த்தாகணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து தான் வந்து பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு பொதுவாக இப்போது நிறைய வீடுகளில் அம்மா அப்பா அப்படின்னு ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குழந்தைகளை வளர்க்குறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு அரசாங்க வேலைகள் கிடைச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணம் அதிகமான வேலைகள் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு வந்து தினமும் ஒரு 30 அவங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களோட குழந்தைகள் அதிகமாக தனிமையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரி செய்யணும் அப்படின்னா தினசரி நேரம் ஒதுக்கி குழந்தைங்கக்கிட்ட பேசணுமா, கண்டிப்பாக ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுலாம் சிரமங்கள் இருக்கும். முடிஞ்சளவு அதை சரி செஞ்சாலே அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது வலுவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர குழந்தைய வந்து யார் வளர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிறத சோதிச்சு பார்த்துக்கணும். இப்போ அம்மாச்சி தாத்தா பாட்டி அப்படின்னு யார் வளர்த்தாலுமே அந்த இடங்களில் வந்து அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கலாம். அதனால அதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 குழந்தைகளுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற குழந்தைகளை மாதிரியே அவங்களுக்கும் சரியான பிளே டைம் அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டை விட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதனால அவங்களுக்குமே வந்து மன அழுத்தம் தனிமை இதெல்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஈவினிங் டைமில் வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாடுறதா இருக்கட்டும், ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டோர் கேம் மாதிரி ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம நேயர் ஒருத்தவங்க பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. பாமன்லேருந்து தீனா அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து தர்மதுரை படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:44 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியோ ஒரு புது தகவல், பேரல் கேக்டஸ் அதாவது பீப்பாய் கள்ளி அப்புறம் கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின கடைசி ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, இதோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இது வந்து பாலைவனத்துல இருந்து வளருது. அப்போனா அங்கே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. அப்போனா அது வந்து டெய்லியும் வளரக்கூடிய ஒரு பழம், அப்புறமா டெய்லியும் தண்ணி ஊற்றலாம் தான் அது வளரும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் தவறு. இது வந்து ஒரு திருப்பி அது தண்ணி ஊற்றும் போது அது வந்து எப்படின்னா, நிறைய தண்ணியை நம்ம சேகரித்து வச்சுக்கிறோமா, அது சேகரித்து வச்சுட்டு அதுக்கு எப்பப்போலாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பப்போலாம் அந்த தண்ணியை வந்து அதுவே பயன்படுத்தி அந்த பழங்களை வந்து புதுசு புதுசாக என்ன அப்படின்னா வளர வைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் தான் சொல்கிறாங்க இந்த இது எல்லாத்தையுமே. அப்புறமா இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறமா நிறைய வைட்டமின்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல உள்ள இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா, அப்புறமா தொற்று நோய் வராமல் நம்மளை முக்கியமாக பாதுகாக்கும். அப்புறம் அவ்வளோதான்க்கா அந்த தகவல்.
0: சரி, ஓகே. இந்த கேக்டஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பாலைவனங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறதுனால தண்ணி அடிக்கடி ஊற்ற தேவை கிடையாது. அதுவே வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பனை மரங்களும் அந்த மாதிரி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுவுமே வந்து தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு அதோட தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ஒரு கேக்டஸும் அப்படிங்கிறத நம்ம ஜாபீர் தம்பி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 15 கிலோமீட்டரில் இருந்து 27 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லிக்கிறோம். இன்னைக்கு காற்றுமே வந்து கொஞ்சம் ஓவரா வந்து வீசக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம 2-3 நாளாக வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது இன்னுமே வந்து அதிகமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் அவங்கவுங்களோட டேமேஜான வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறோம். நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் திபோன். சமீபத்தில் ஒரு முறை ஒரு விசைப்படகு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விசைப்படகு. அந்த விசைப்படகுல வந்து ஏறுறதுக்கு ஒரு பெரிய ஏணி போட்டிருந்தாங்க. ஏன் கூட என்னுடைய நண்பரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விசைப்படகுகள் மேலெலாம் ஏறி பார்த்தது கிடையாது. அதாவது விசைப்படகுகள்னால் ஒரு பிரமிப்போடு பார்க்குற மாதிரியான ஒரு நண்பர் அவர். அவர் கூட நான் அந்த மேலே ஏறி போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வயசான ஆள் தான். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏணி மேலே ஏறுறதுக்கே அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஏணி, ரொம்ப பெருசாக இருந்தது அந்த ஏணி. அதுவும் ஹைட்டாக வேறு இருந்தது அந்த விசைப்படகு. அதனால மேலே இருந்து கீழே விழுந்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஏறி மேலே ஏறி அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு அனுபவமாக அது இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருந்தது. அங்கங்கே குழி குழியாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வீல் ஹவுஸ் இருந்தது. அதுக்கு பின்னாடி வட்டமாக ஒன்று இருந்தது. இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் போட்டில் போகும்போது கடல் மேலே மார்சாலாம் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி தூக்கி போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி போடும்பொழுது நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்காக அங்கங்கே கயிறுகளெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு நிற்பாங்களாம் அதெல்லாம். அதே மாதிரி மடி இறக்குறதுக்கு ஒரு இடம், மடியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம், நம்ம டீசலோட டேங்க் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் ஒரு விசைப்படகுல இருந்தது. சரி, விசைப்படகுல என்னென்ன எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னுடைய பெயர் குணசேகரன், நான் பாமன்ல இருந்து பேசுறேன் ஐயா.
2: ஐயா, இப்ப விசைப்படகுகள்ல இருக்கக்கூடிய பாகங்கள், அதாவது என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கும், என்னென்ன இடம்லாம் இருக்கும், இப்ப வீல் ஹவுஸ் ஸ்டோரேஜ் ஏரியா இந்த மாதிரி எங்கெங்க என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கும்?
3: போட்டுன்னு சொல்ற முழு கூடுல டீசல் டேங்க் ஒரு பகுதி இருக்கும், இயந்திரம் சென்டர்ல இருக்கும், போட்டினுடைய இயந்திரம் சென்டர்ல இருக்கும். அதுக்கு பக்கத்துல மேல புல்டெக் மேல ஒரு சில போட்டுகளில் ஸ்டோரேஜ் இருக்கு, ஒரு சில போட்டுகளில் ஸ்டோரேஜ் இல்லாத போட்டுகளில் சைடில் ஐஸ் பெட்டி, மற்ற உபகரணங்கள், போட்டுக்கு தேவையான உபகரணங்கள், தண்ணி நீ உப்பு அந்த போக்குவரத்து வைக்கிறதுக்கு அது ஒரு அறை இருக்கு. சமையல் அறை ஒன்று இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே வீஞ்ச் மடி எடுக்கிறதுக்கு உண்டான இயந்திரம் வீஞ்ச் ஒன்று இருக்கும். அடுத்தபடியா மிக்சர், மிக்சர் மிக்சர்னா சங்காயம், கோழித்தீவனம், கோழித்தீவனம் போடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கு. ஏன்னா ஐஸ் மீன் அது இது போடுறதுக்கு ஐஸ் பெட்டி, ஐஸ் பெட்டி வச்சுருப்போம். அப்புறம் ராளை போடுறதுக்கு தனியாக ஒரு ஐஸ் பெட்டி வச்சுருப்போம். அவ்வளோ.
2: இதில் டெக்குனா என்ன, டெக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெக்குனா என்ன பாகம்?
3: ஃபுல் டெக்கு, ஃபுல் டெக். அதாவது போட்டு கெட்டின பிறகு ஆள்க நடமாடுறதுக்கு ஃபுல் டெக் போடுறது, அட்டியிலிருந்து அணிய வர. அதுக்கு மேலே தான் நான் இப்போ சொன்ன பொருள் பூரா இருக்கும்.
2: அதுக்கு கீழே என்ன இருக்கும்?
3: அதுக்கு கீழே போட்டினுடைய கூடு தான் இருக்கும், இன்ஜின் அதுக்கு ஃபுல் டெக்குக்கு கீழே தான் இருக்கும். ஒரு போட்டு கெட்டின பிறகு கீழே ஏறா வச்சு அணியத்து கட்டையை விட்டு ஆஸ் பங்கு, பங்குகளை போட்டு போட்டு ரெடி பண்ணிடுவாங்க, கூடு ரெடி பண்ணிடுவாங்க. கூடு ரெடி பண்ணி முடித்த உடனே ஒரு 6 அடி உயரத்தில் வாழைக்கு பரத்தி, வாழைக்குன்னு சொல்கிற பொருளை பரத்தி புல் டெக்கு போடுவாங்க, புல் டெக் பலகையால் போடுவாங்க, அதுதான் புல் டெக். அதுக்கு மேலே தான் நான் சொன்ன பொருள் பூரா இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் கீழே ஏராவில் இருந்து இந்த புல் டெக் வர வெறும் பாட்டம் சும்மா தான் இருக்குது, இயந்திரம் மட்டும் இருக்கும் உள்ளே. ஆளுக்கு அங்கிட்டு சும்மா நடமாடலாம் போகலாம் வரலாம்.
2: இப்போ ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம ஐஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு ஐஸ் பாக்ஸ் வந்து இருக்கிற இடங்கள்ல நம்ம வச்சுக்குவோம். அதை தவிர்த்து ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக நம்மளுக்கு ஏதாவது அறைகள்லாம் இருக்குமா? அது எந்த இடத்துல வச்சுருப்பாங்க?
3: அட்டியில் வச்சுருப்பாங்க. நம்ம ஏரியா போட்டுகளில் இப்போதைக்கு இருக்கிற போட்டுகளில் அட்டியில் இருக்குது. இதே வந்து வேறு மாநிலத்தில் உள்ள போட்டுகளில், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, இதில் எல்லாம் அணியத்தில் இருக்கு, அணியத்தில் இருக்கு.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி ஜெயா.
2: போட்டோட வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமாக லைட்டு போட்டிருப்பாங்க. இந்த இரண்டு பக்கம் லைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது அது வந்து ஸ்டார் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிறத போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்களுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும்.
5: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, ஆற
5: பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
4: நீ வளர்த்தப்படி நான் என்ன பண்ணுவேன்?
5: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
4: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்கா போடுமாடா? போடுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வேற நம்ம உணவு சாப்பிடுற பொருள் தான் மரவாய் இருக்கும். சிலிண்டர், இப்போ சிலிண்டர் அடுப்பு சமையல் பண்றதுக்கு கூடிய அனைத்து பொருளுமே மரவாய் இருக்கும்.
3: இப்போ இதுல சமையல் அறைன்றது நமக்கு தனியா இருக்காது. இப்போ ஒரு நாட்டு படகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கீழே புல்டக்குக்கு கீழே வந்து அவங்க சமைப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு விசைப்படகோட ஒப்பிடும்போது சொல்றேன். இதில் வந்து நீங்கள் எங்கே வச்சு
2: ஐயா விசைப்படகுல வந்து நாங்கள் இப்போ வீலோஸு பாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வீலோஸு, அதுக்குன்னு தனியாகவே ஒரு நம்ம வீடு மாதிரி ஒரு அறை இருக்கும். சமையல் பண்ணுறதுக்குமே தனியான அறை. அதில் எந்த ஆள்கள் இருவாங்க, சமையல் மட்டும்தான் பண்ணுவாங்க, சமையக்காரதான் இருப்பார். நம்ம ஆளுக்கு டைவர்னு சொல்கிறவரு அவங்க தனியாக இருப்பார், மீதி ஆளுக்கு அவங்க தனியாக இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மண்டபத்தில் அதே மாதிரி சின்ன போட்டை எடுத்துக்கிட்டே அந்த வீலோஸுக்கு உள்ளேயே இருக்கும் சமையல். எல்லாமே வீலோஸுக்குலாம் பண்ணுவோம். காஞ்சியில் வந்து நாட்டுப்படகுல வந்து நமக்கு உள்ள அந்த டெக்குக்குள்ளே செய்வாங்க. நம்ம விசைப்படகு எல்லாமே வீலோஸுக்குள்ளே சமையல்.
3: ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
2: நன்றியா, நன்றியா.
3: இந்த விசைப்படகுகளில் ட்ரம் பாக்ஸ் அப்படின்னு கூட ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வீல் ஹவுஸ்க்கு அப்படியே பின்னாடி இருக்கும். இதில் ஹீட் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எல்லாத்தையும் மேலே தள்ளுறதுக்காக, அதாவது வெளியேற்றுறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரம் பாக்ஸ் அப்படின்றது. பாடல்களை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த உலகத்துல பலவிதமான தொழில்கள் இருக்குதுங்க. முதல்ல விவசாயம், தச்சு தொழில், நெசவு தொழில், பானை செய்கிற தொழில், ஏன் பெரிய பெரிய ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலைகள், இந்த மாதிரி பலவிதமான தொழில்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாகவே ஏதாவது ஒரு மூலாதாரம் அப்படின்னு இருக்கும். மூலாதாரம்னா என்னன்னா அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள். அதாவது இப்போ ஒரு சப்பாத்தி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்பாத்தியுடைய மூலப்பொருள் என்ன? மாவு, அதாவது கோதுமை மாவு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி, இது எல்லாமே மூலப்பொருட்களில் அடங்கக்கூடியது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா நிலமும் விதையும் ஒரு மூலப்பொருள் அல்லது மூலாதாரம். விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா நிலமும் விதையும் மூலாதாரமாக இருக்குது. தச்சு தொழிலுக்கு மரமும் ரம்பமும் மூலாதாரமாக இருக்குது. நெசவு தொழிலுக்கு பட்டு நூலும் இயந்திரமும் மூலாதாரம். பானை செய்கிறதுக்கு சக்கரமும் களிமண்ணும் மூலாதாரம். இந்த மாதிரி பலவிதமான தொழில்களுக்கு பலவிதமான மூலாதாரங்கள் இருக்கும். அதில் நம்மளுடைய மீன்பிடி தொழிலுக்கு மட்டும் விளக்கா என்ன? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. முன்னாடிலாம், அதாவது ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வலைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஈட்டியை வச்சு தான் வந்து மீன்பிடி தொழில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஈட்டியை வச்சு மீன்பிடி தொழில் நடந்தப்போ எது மூலாதாரம்? ஈட்டி தான் மூலாதாரம். அதுக்கப்புறமா கடல். நம்மளுடைய மீன்பிடி தொழிலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய கடல், படகு, இது ரெண்டுமே தான் மீன்பிடி தொழிலோட மூலாதாரம். இப்போ ஸ்கூல்லலாம் ஒரு க்வெஸ்சன் படிச்சிருப்போம், என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, உடலின் உறுப்புகள் எங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல் வடிவமைப்பு என்ன, விலங்கு செல்லாக இருக்கட்டும், தாவர செல், இந்த மாதிரி செல்களுடைய வடிவமைப்பு என்ன, அதோடைய பாகங்களை குறிங்க அப்படின்ற மாதிரிலாம் பப்ளிக்லலாம் க்வெஸ்சன் வரும். இந்த மாதிரி விசைப்படகுடைய பாகங்கள் என்னென்ன, விசைப்படகுல என்னென்னது எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதையும், நாட்டுப்படகுல அதே மாதிரி என்னென்னலாம் என்னென்ன இடத்துல இருக்கும் அப்படின்றதையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு செயலை செய்யும் போது கவனமா இல்லைனா என்னாகும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பழமொழி, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றது. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு கப்பல் கட்டும் பொழுது பாத்திருக்கீங்களா, அந்த கப்பல்ல நிறைய பலகைகளை எல்லாம் அடக்கி வச்சிருப்பாங்க. இதுல ஒரு விசைப்படகா இருந்தாலும் சரி, நாட்டு படகா இருந்தாலும் சரி, ஒரு சில பலகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஒரு படகை எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை போலதான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து மல்லாக்க படுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம மல்லாக்க படுத்திருக்கும் பொழுது மனிதனை தாங்கி பிடிச்சிருக்க கூடிய எலும்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு எலும்பு, அதுதான் அடிப்பகுதியில இருக்கும். அதோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுறதுலாம் என்னவா இருக்கும்னா விலா எலும்புகளா இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு கப்பல் கட்டுமானமும் கூட நடக்கும். முதல்ல ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மீன்பிடி பகுதிகளில், அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நீளமான கம்பு, இந்த நீளமான பலகையை தான் வந்து ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய விலா எலும்புகளை போல வளைச்சு அந்த படகை ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஷேப்பாக கொண்டு வராங்க இல்லையா, அதைத்தான் வந்து வங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பகுதியில். அதுக்கப்புறமா அணியத்து பலகை, அட்டிப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான படகுகளுக்கு சில பாகங்கள் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு படகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த படகுடைய மேல் பகுதி, அடிப்பகுதி, அதுக்கு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து எம்டியாக, அதாவது காலியாக தான் இருக்கும். இந்த காலியாக இருக்கக்கூடிய இடம் தான் ஒரு படகுடைய முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் வந்து இயந்திரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், அதாவது இன்ஜின்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதை வந்து கீழே ஒரு பெட், அதாவது அதை வச்சு பொருத்துறதுக்காக ஒரு பெட்டு, அதுக்கப்புறமா அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக மேலே ஒரு பெட்டு, இந்த மாதிரி நடுவில் செட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இன்ஜின்லேருந்து பெருசாக ஒரு கம்பி படகோட வெளிப்பகுதி வரைக்கும் போகும். இந்த வெளிப்பகுதி வரைக்கும் போகிற கம்பியில தான் ப்ரொப்பலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலையை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பியை நீங்கள் எப்படி அடையாளம் பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்புறமாக இயந்திரம் பொருத்தப்பட்ட சில நாட்டு படகுகளில் பெருசாக நீளமாக அந்த இலையோடு சேர்ந்து ஒரு கம்பி இருக்கும், அதுதான் வந்து ப்ரொப்பலருக்கான கம்பி. இதை வச்சு தான் வந்து இலையை இன்ஜினோட பொருத்துவாங்க. இன்ஜின் பகுதி முடிஞ்சதுக்கப்புறமா மேலே இன்னும் கொஞ்சம் இடம் கூட காலியாக இருக்கும். இதை வந்து அந்த போட்டோடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் ஹோல்டராக மாற்றுவாங்க. அதாவது ஃபிஷ் ஹோல்டர்னால் நம்ம பிடிச்சிட்டு வர்ற எல்லா மீன்களையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை வந்து அதை மாற்றுவாங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. சரி, அப்போ மேலே நிற்கிறாங்களே அந்த பகுதிக்கான பேர் என்ன, அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். சரி, அடிப்பகுதியில இன்ஜின், ஸ்டோரேஜ் ஏரியா இந்த மாதிரி விசைப்படகுகள்ல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அப்போ மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? நம்ம நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அணியம் அட்டி அப்படின்ற இடம். இந்த அணியம்னா, ஒரு படகை வரையும் போது நம்ம எப்பயுமே அணியத்தை தான் முதல்ல வரைவோம், அதாவது சரிவா ஒரு கோடு போடுவோம் இல்லையா, அதுதான் அணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டின்றது படகுடைய இறுதி பகுதி, கடைசியா இருக்கக்கூடிய பகுதி தான் அணியம். இந்த அணியத்துல இருந்து கொஞ்சம் தொலைவுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அதுதான் வீல் ஹவுஸ். இந்த வீல் ஹவுஸ் அப்படின்றது டிரைவர் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல தான். அங்கேதான் வந்து டிரைவருக்கான ஸ்டியரிங்கு, ஒரு படகை திருப்புறதுக்கான கியர் போடுறதுக்கான எல்லா கண்ட்ரோலும் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறமா அட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா கேண்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். கேண்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம விசைப்படகுகளை இழுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பிகள் எல்லாமே இந்த கேண்ட்ரி. ஒரு பெரிய கம்பி மாதிரி ஃபுட்பாலோட கோல் கோல்ட் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அந்த கோல்ட் ஃப்ரேமோட சைஸில் இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா கேண்ட்ரி. இந்த கேண்ட்ரியில் தான் வந்து இந்த கப்பிலாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதில் வந்து இந்த கயிறுகள் கொண்டு வர்றதுக்காக, அதே மாதிரி இந்த கேண்ட்ரி வழியாக தான் நம்ம ஒரு மடியை வந்து தூக்கி இழுத்து அதுக்கப்புறமா படகுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து கேண்ட்ரியோடைய முக்கியமான பயன்பாடு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொப்பலரை மூடின மாதிரி, அதாவது கவர் பண்ண மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெடர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகை நம்ம திருப்பும் பொழுது, அதாவது லெஃப்டில் திருப்புறோம் இல்லைனா ரைட்டில் திருப்புறோம் அப்படின்னா, அதை திருப்புறதுக்கு உதவி செய்கிறது தான் இந்த சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சமையலறை, இந்த சமையலறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னை மாதிரியான ஆட்களுக்கு. சமையலறை பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக ஒரு அறையாக இருக்கும், இல்லைனா வீல் ஹவுஸ்க்குள்ளேயே வச்சுருப்பாங்க, அந்தந்த போட்டோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துக்கு அப்புறமா வீல் ஹவுஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளை வடிவத்தில் ஒன்று இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பகுதியில் வீஞ்சி அப்படின்னு சொன்னாலும் கூட விஞ்ச் அப்படின்றது தான் அதோடைய உண்மையான பேர். இந்த விஞ்ச் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்மளுடைய கயிறுகள், மடி கயிறுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கயிறுகளை கடலில் இருந்து சுற்றி படகுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த விஞ்ச் அப்படின்ற அமைப்பு. இது இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், நம்மளே கைகளால் அந்த கயிறுகளெல்லாம் இழுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நாட்டு படகுகளில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கும் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நாட்டு படகுகள்ல என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நாட்டு படகுகள்ல இரண்டு விதமான படகுகள் இருக்குது. முதல்ல வெளிப்புறத்துல இன்ஜின் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகள், இரண்டாவது உள்புறமா இன்ஜின் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகள். உள்புறமா இன்ஜின் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகள்ல கிட்டத்தட்ட விசைப்படகுடைய அமைப்பே இப்போ இருக்குது. அதாவது அதுல வீல் ஹவுஸ் இருக்குது, அப்புறமா வந்து தனியாக கீழே அடிப்பகுதியில் வந்து இன்ஜின் பொருத்தியிருக்காங்க. அதில் இருந்து வெளியில் இலைகள் இருக்குது, அதுக்கப்புறமா சுக்கான் இருக்குது, ஸ்டோரேஜ் ஏரியாவும் கூட இருக்குது. இந்த மாதிரி பெரிய அளவில் நாட்டு படகுகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிப்புற இன்ஜின் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகள் கொஞ்சம் சின்ன நாட்டு படகுகளாக இருக்கும். பெரும்பாலும் ஃபைபர் படகுகளில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஃபைபர் படகுகளில் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இன்ஜின்லேருந்து பெருசாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ப்ரொப்பலருக்கு, அதுதான் வந்து இந்த ஃபைபர் படகுகளில் உங்களால் பார்க்க முடியும். நாட்டு படகுகள்லையுமே விசைப்படகுல இருக்கிற மாதிரி முக்கியமான பார்ட்லாம் இருக்குது. டெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புல் டெக், இது மேலே தான் நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருப்போம். அதே மாதிரி ஏரா, அணியம், அட்டி, அதே மாதிரி ஸ்டோரேஜ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்டியும் கூட இதில் இருக்கும் சிறிய அளவில். இதை வந்து ஃபைபர் படகுகள்லையும் கூட இருக்கும். இதுதான் நம்மளுடைய மீன்பிடி தொழிலின் மூலாதாரமான விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளுடைய பாகங்கள். என்னதான் இன்னைக்கு படகுகள் நவீனமாக வந்திருந்தாலும் கூட கடல் தான் நம்மளுடைய முதல் மூலாதாரம் இல்லையா. அப்போ கடல் வளம் இருந்தால் தானே நம்மளுடைய இரண்டாவது மூலாதாரமான படகுகளுக்கு வேலை இருக்கும். அதனால் கடல் வளம் பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை. அதுக்கப்புறமா நம்ம விசைப்படகுகளை, நாட்டு படகுகளை கண்டிப்பாக வந்து நவீனமாக்கிக்கலாம், தொழில்களை இன்னும் நவீனப்படுத்தலாம், பாரம்பரிய தொழில்களுக்கு கூட மாறலாம். இந்த கருத்தோடைய இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கல்பனா சன்னியாசி எழுதின நீல வண்ண புறாக்கள். கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? சார் சார் அப்படின்னு வாசல்ல ஒரு குரல் கேட்க தேவநாதனுக்கு அது ரொம்ப நல்லா பரிச்சயப்பட்ட குரல் போல கேட்டுச்சு. ஆமா, அது அவங்க தெருவோட தபால்காரரோட குரல். ஆனா அன்னைக்கான நாள்ல அந்த குரல் தேவநாதனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அது மாசத்தோட மொத வாரம் கூட இல்ல, ஒரு வாரம் கூட இந்த மாசம் தொடங்கி ஆகல. அப்புறம் எப்படி போஸ்ட்மேன் அண்ணன் நம்மளை கூப்பிடுவாரு? அதையும் தாண்டி வந்திருக்காருன்னா ஒருவேளை வெங்குவோட மாசம் தவறாத நீல வண்ண புறா ஒண்ணு தூது வந்திருக்குன்னு தான் அர்த்தம். நான் என்ன நினைக்கிறேனோ அதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு தேவநாதன் வீட்டு வாசல் கிட்ட போய் நிக்கும் போது அவர் என்ன நினைச்சுட்டு போனாரோ அதே மாதிரி ஒரு நீல வண்ண கடிதத்தை தேவநாதன் கிட்ட கொடுத்துட்டு சைக்கிள் பெல்ல அடிச்சுட்டே போஸ்ட்மேன் அண்ணன் கடந்து போயிட்டாரு. அத பார்த்ததுமே தேவநாதனோட மனசுக்குள்ள அழகழகான சிறகுகள் நல்லா முளைச்சிச்சு. நீல வண்ண கடிதம்னாலே அந்த கடிதாசுக்குள்ள வெங்குவோட தோளம நெறிஞ்ச மனசு இருக்குன்னு அர்த்தம். கொள்ள ஆர்வத்தோட தேவநாதன் அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சார். பாசத்தை அள்ளி கொட்டின வாழ்த்து வார்த்தைகள் தேவநாதன அன்போட எட்டி பார்த்துச்சு. அவரே மறந்து போன அவரோட பிறந்த நாளுக்கு மறக்காம வாழ்த்துக்களை தெரிவிச்சு கடிதத்தை அனுப்பியிருந்த வெங்குவோட அன்புல தேவநாதன் மகிழ்ந்து போயிட்டாரு. நேசத்தை சுமந்திருந்த அந்த கடிதத்தை தொட்டு தடவி தம் மார்போடு அனுப்பிச்சுட்டாரு. தேவநாதனுக்கு அந்த நொடி அவர் மனசையே கசஞ்சுருக பண்ணுச்சு. அவர் அறியாமலே அவரோட கண்ணுக்குள்ள கண்ணீர் துளிகள் கொஞ்சம் கொஞ்சமா வழிய ஆரம்பிச்சுச்சு. விளக்க முடியாத உணர்ச்சி பெருவெள்ளத்துல அவர் என்ன பண்றதுன்னு கூட தெரியாம திக்குமுக்காடி போயிட்டாரு. நண்பர்கள் 2 பேரோட பேரன்பு சங்கமிக்கிற காகித கடலா அந்த நொடி அவருக்கு இருந்துச்சு. அது ஒண்ணும் சாதாரண மடல் கிடையாது, நீல வண்ண வாழ்த்து வண்ண மடல். அதுவும் தன்னோட பிரியமான சிநேகிதன் கிட்ட இருந்து வந்திருக்கிற மடல். இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
4: குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே

0: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300 மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நினைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: அலைபாயுதே நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீல வண்ண புறாக்கள் அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. வெங்கட்ராமன், அவரோட செல்ல பேரு தான் வெங்கு. அவரோட மனசு உண்மையிலேயே ஒரு பூ மாதிரி, வாசனை கொட்டக்கூடிய பூ கிடையாது, நட்ப கொட்டக்கூடிய அன்பு. ஆமா, அந்த அளவுக்கு அவரு பாசக்கார மனுஷர். அப்படி இல்லாம இருந்தா தேவநாதனோட பதில்களை கூட எதிர்பார்க்காம அவர் பாட்டுக்கு நீல வண்ண கடிதங்களை தொடர்ந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு எழுதி அனுப்பிக்கிட்டே இருப்பாரா என்ன? ஆனா ஒரு கடிதத்துல கூட ஏன்டா நீ பதில் போடல, நான் மட்டும்தான் உனக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டதே இல்லை. தேவநாதன் மேல எரிச்சல் வைக்காம அவரோட அன்பை மட்டும் பூரணமா வச்சு ஒவ்வொரு முறையும் பதில் கடிதத்தை எதிர்பார்க்காம நல்ல உள்ளத்தோட தன் நண்பனுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கிற ஒரு அன்பான நண்பன் தான் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் எந்த ஒரு கடிதத்திலையும் தன்னோட ஃப்ரெண்ட திட்டி எழுதிருக்கவே மாட்டாரு. ஆனா அவரோட கடிதத்தை படிக்கும் போது ஏன்டா நீ பதில் போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு தேவநாதன் மேல எரிச்சல் கொள்ளாம இந்த கடிதத்துக்கு பதில் போடலன்னா இனி உனக்கு கடிதமே போட மாட்டேன் போ அப்படின்னு உரிமையோடு சொல்றது போல அந்த எழுத்துக்கள் இருக்கும். வெங்கட்ராமனும் அன்பால மிரட்டுறத தவிர எதுவும் பண்றதில்ல. மாசத்தோட முதல் வாரத்தை நீல வண்ண புறாக்களை தூதனுப்பாம அவர் ஒரு நாளும் விட்டதில்ல. என்னடா வெங்கட்ராமா இது, செல்போனு இன்டர்நெட்னு உலகம் பரபரப்பா பறந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல கடிதாசி, லெட்டரு, அது இதுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க, எப்பயாச்சும் என்கிட்ட போன் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணிருக்காடா அப்படின்னு தேவநாதன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்காத நாள் இல்ல. அட போடா, நீ உண்மையை சொல்லு, நான் உன்கிட்ட போன் பண்ணி பேசுறது பிடிச்சிருக்கா, இல்ல இந்த மாதிரி அன்போட எழுதி அனுப்புற வாழ்த்து மடல் பிடிச்சிருக்கா? நீயே சொல்லு. எனக்கு என்னவோ இந்த நீல வண்ண புறாக்கள்ன்ற பேர்ல எழுதி கொடுக்கற வாழ்த்து மடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுது. அன்பான வார்த்தைகளை எழுதுற என்னோட விரல் பட்ட காகிதத்தை உனக்கு வாசிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்னதான் காலம் வேகமா ஓடி போய் இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நல்ல பரபரான டெக்னாலஜியா மாறினாலும் நம்மளோட அன்பும் பாசமும் இந்த கடிதாசை விட்டு எங்கடா போக போகுது? இது வெறும் கடிதம் கிடையாது, நம்மளோட மந்திர பாலம். அன்புன்ற வார்த்தைகளை நான் அழகா ஊத்தி எழுதி கொடுத்த இனிமையான மதுரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கடிதம் எழுதிட்டு இருக்கோம். வயசானா என்ன, காலம் உருண்டோடுனா என்ன, தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சா என்ன, அன்பு மாறாத ஒண்ணு இல்ல. அது எதையும் எதிர்பார்க்குமா, இல்ல நம்ம தான் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கணுமா? அவசியம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தன் ஃப்ரெண்டு கிட்ட உரிமையோட பேசி அவரோட நெஞ்சத்தையே வெங்கட்ராமன் உருக வச்சிருவாரு. அதனாலயே அவங்க அதிகமா போன் பேசிக்கிறதே இல்ல. லெட்டர் போட்டு அவங்களோட அன்பு நல்லா பரிமாறிப்பாங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்த கவனிச்சே ஆகணும், வெங்கட்ராமன் மட்டும்தான் அவர் ஃப்ரெண்டுக்கு கடிதம் போடுவார். பதிலுக்கு தேவநாதன் எந்த பதில் கடிதாசையும் போட மாட்டார். அதுக்கு பதிலா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தான் பேசுவார். நீல வண்ண புறாக்கள் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம் நீல வண்ண புறாக்கள் அப்படின்ற கதை. அலைபாயுதை நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. தன் ஃப்ரெண்டு கிட்ட அன்பான வாக்குவாதங்கள்ல ஈடுபடும் போது தேவநாதனோட இதயம் தன்னோட உயிர் நண்பனான வெங்கட்ராமன் கிட்ட அன்பால பணிஞ்சு போகும்போதுதான் அப்பப்போ அவரோட கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வரும். வெங்குவோட நீல நிற கடிதங்களை நிகழ்ந்தபடியே பிரிச்சு படிச்சு அதுல இருக்கிற அன்பான வார்த்தைகள் ஒவ்வொன்னத்தையும் ஒண்ணு விடாம படிக்கிறது தேவநாதனுக்கு பிடிச்ச விஷயம். இப்ப உள்ள காலகட்டத்துல போனு கம்ப்யூட்டர்னு அதுலயே எல்லாரும் உருண்டு பரல்ற வாழ்க்கையில காகிதமும் பேனாவும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒரு பொருளா இப்ப மாறி போச்சு. யாருமே இப்ப அதை நாடுறதும் இல்ல. ஆனா இப்ப கூட தன்னோட நண்பனுக்கு அன்பான கடிதத்தை தான் கையால எழுதி அனுப்புற பாகியம் வெங்கட்ராமனுக்கு இருந்துச்சு. இந்த வெங்கட்ராமனுக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாது போல. இந்த காலகட்டத்துல இமெயிலு பேஸ்புக்னு எல்லாம் வந்துருச்சு. இவன் என்னடானா இப்ப போய் லெட்டரு லெட்டர்னு அதுலயே இருக்கான். நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், ஆனா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படியான முணுமுணுப்புகள் தேவநாதன் கிட்ட இருந்தாலும் அவரோட நட்பு நெறிஞ்ச மனசு என்னவோ வெங்குக்கு இந்த கடிதாசிலையாச்சும் பதில் கடிதம் எழுதலாமான்னு நினைக்கும். ஆனா அவரு ஒரு வாட்டி கூட தன்னோட ஃப்ரெண்டுக்கு பதில் கடிதத்தை போட்டதே இல்லை. அலைபேசி அழைப்புகள் குறுக்கிடும். பதில் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல்கள் வெங்குவுக்கான பதில் மடலை விட அதிக முக்கியத்துவத்தை வச்சிருக்கும். ஆண்டு கணக்கா தன்னோட ஊரை விட்டு நாடை விட்டு தொடர்ந்து வரக்கூடிய வெங்குவோட கடிதங்களுக்கு இன்னைக்காச்சும் பதில் எழுதி ஆகணும்னு தேவநாதன் தீர்மானிச்சப்பதான் அந்த மாதிரி நடந்து போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பல வருஷமா தன்னோட நண்பனுக்கு அன்பான கடிதத்தை எழுதி அனுப்புற வெங்கட்ராமனுக்கு இன்னைக்கு பதில் கடிதம் எழுதலான்னு நினைச்சு தேவநாதன் டேபிள் கிட்ட உட்காரும் போது என்னமோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நீல வண்ண புறாக்கள் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அன்பான கடிதம் வந்துட்டு இருக்கிற அழகான நாட்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்டுக்கு பதில் கடிதம் எழுதணும்னு தேவநாதன் உட்கார்ந்தப்போ, சார் சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு குரல். ஆமா, அது போஸ்ட்மேன் அண்ணன்தான். பேப்பரையும் பேனாவையும் அப்படியே டேபிள்ல வச்சுட்டு வீட்டு வாசலுக்கும் தேவநாதன் போனார். ஆனா அந்த போஸ்ட்மேன் அண்ணன் கொடுத்தது அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்த கடிதாசி இல்ல, ஏதோ ஒரு கம்பெனில இருந்து வந்த லெட்டர். அது பார்த்ததுமே தேவநாதனுக்கு, இங்க இருந்துதான் வந்திருக்கா, வெங்கு போடல எனக்கு லெட்டரு, சரி இத வாங்கிட்டு போய் வச்சுட்டு அவனுக்கு நம்ம லெட்டர் எழுதுவோம் அப்படின்ற நினைப்போட போஸ்ட்மேன் அண்ணன் கிட்ட இருந்து லெட்டரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளயும் போயிட்டாரு. போய் உட்கார்ந்தவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. வெங்கட்ராமனோட பையன் கிட்ட இருந்து போன். அவர் தவறி போயிட்டாருன்ற விஷயத்த வெங்கட்ராமனோட மகன் தேவநாதன் கிட்ட சொல்லும் போது அவர் அதை புரட்டி போட்டுருச்சு. எழுதாத பதில்களுக்கெல்லாம் ஈடுகட்டுற விதமா தூரமா இருந்த வெங்கவோட ஊருக்கு ரயில்ல ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ணி தேவநாதன் அங்க போய் சேர்ந்துட்டார். வயசானவங்களோட பிரிவு மத்தவங்களுக்கு அதிக வருத்தத்தை தர்றதில்ல. நல்லா வாழ்ந்து முடிச்சு அதுக்கப்புறம் தானே தவறி போயிருக்காங்க அப்படின்ற எண்ணம் தான் இங்க இருக்கிற முக்கால்வாசி பேரோட மனசுல இருக்கு. அதை நினைச்சுதான் அவங்க சமாதானமும் அடைஞ்சுப்பாங்க. வெங்கட்ராமனோட மரணமும் அந்த வகையிலேயே இருந்ததுனால பெரும்பாலானவங்க அதை ஒரு துக்கமாவே கருதல. வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா வெங்கவோட நீல வண்ண கடிதங்கள் கிடைக்கப்பெற்ற மத்தவங்க எல்லாரும் அவரோட மரணம் சொல்லவனாத மாபெரும் சோகத்தை கொடுத்துச்சுன்னு தேம்பி தேம்பி அழுதாங்க. அப்படி பார்த்தா வெங்கட்ராமனோட இறுதி ஊர்வலத்துல எத்தனையோ பேர் அன்பால வந்து குவிஞ்சு கிடந்தாங்க. அப்பதான் தேவநாதனுக்கு புரிஞ்சு போச்சு, வெங்குக்கும் நம்ம ஒரு ஆள் மட்டும் உயிர் நண்பன் இல்ல, எத்தனையோ பேர் அவர் சேர்த்து வச்சிருக்காருன்னு. நம்மளோட கடைசி நாள்ல நமக்காக அழுகிறதுக்கு ஒரு நாலு பேர் இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வெங்கட்ராமனுக்கு கிடைச்சிருக்குன்றத பார்க்கும் போது தேவநாதனோட கண்கள் அவரை அறியாமலே கண்கள்ல இருந்த கண்ணீரை வழிஞ்சோட செஞ்சுச்சு. செல்வமா இது, நரைச்ச தலையில அடையாளமே தெரியல, ஏன் பசுபதி நீ பூசணிக்க மாதிரி இருப்ப, இப்ப என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்ட, உன் மருமக உனக்கு சோறு போடுறாளா இல்லையா? டே அனந்தராமா, மூக்கு கண்ணாடியோட ஃப்ரேம மாத்தி போடு, காலேஜ்ல போட்ட அதே கண்ணாடியை தான் இன்னைக்கும் போட்டுட்டு இருக்க, மாத்தணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அன்போட பார்த்து பேசும்போது அவங்களோட கடந்த கால நினைவுகள் எல்லாமே அங்கலாய்ப்பா வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த வயசான முதியவர்களோட கூட்டத்துல தேவநாதனும் ஒரு ஆள். முகம் அப்புறம் அங்க அடையாளங்கள் மாறி கிடக்க மாறாத நட்போட அடையாளங்களை மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கண்டுகிட்டு அன்பு பரிமாறிக்கிட்டு தங்களோட துக்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆமா, அங்க இருந்த முதியவர்கள்ல முக்கால்வாசி பேர் வெங்கட்ராமனோட நெருங்கிய நண்பர்கள். பல வருஷங்கள் கடந்து அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில சங்கமிச்சிருந்தாங்க. ஆனா தேவநாதனுக்கு ஒண்ணு மட்டும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் மனசுல குடிக்கொண்ட குழப்பத்துக்கு கண்டிப்பா விளக்கத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி வெங்கட்ராமனோட பையன் கிட்ட தேவநாதன் போனாரு. அவங்க மகன் கிட்ட என்ன கேட்டிருப்பாரு, கதையில அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அலை பாயுதே நிகழ்ச்சி கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. தம்பி சொல்லுங்க அங்கிள். இல்லப்பா, எப்படி எல்லாருக்கும் தகவல் தெரிவிச்ச? எல்லாரும் எப்படி வந்தாங்க? அப்பாவோட அட்ரஸ் புக் இருந்துச்சு அங்கிள். அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எல்லார்கிட்டயும் சொல்லிடணும்னு அவர் உயிரோட இருக்கும் போதே என்கிட்ட உத்தரவு போட்டிருந்தார். நானும் அப்படியே பண்ணிட்டேன். ஆனா 50 வருஷத்துக்கு முந்தின அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவரை கௌரவப்படுத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உண்மையிலே அப்பா நல்லா வாழ்ந்து நல்லா அனுபவிச்சு நிம்மதியா போற ஒரு மனுஷன். அவரோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். அவரு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அவர் மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள் அப்படின்னு வெங்கட்ராமனோட பையன் ராமன் சொல்லும் போது அவரோட கண்ணு கலங்கி போச்சு. நீல வண்ண கடிதங்கள் என்னென்ன மாயம் பண்ணுன்னு அதை கையால வருடி, கண்களால வாசிச்சு, உள்ளத்தால உணர்ந்து அதோட பேரன்பு பெருமழையில நினைஞ்சவங்களுக்கு தானே தெரியும் அந்த கடிதத்தோட அருமை என்னன்னு. அத தேவநாதன் நல்லா உணர்ந்திருந்தார். வெங்கட்ராமனோட இறுதி காரியங்களை பண்ணும் போது அவரோட கடைசி நிமிஷத்துல அந்த இடத்துல நின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸான வயசான தாத்தாக்களோட முகத்துல வழிஞ்ச கண்ணீர்ல பொய்யே இல்ல, எல்லாமே உண்மையான பாச கண்ணீர். ஒலி கடத்தி, ஒளி கடத்தி, மின் கடத்தி போல உன் மடல்கள் அன்ப கடத்தி என் மனச இங்கேயோ கடத்திட்டு போயிருச்சு வெங்கு. உன்னோட கடிதத்துல இருக்கிற உணர்வுகள் எல்லாமே நிஜம். உன் மனசுல இருந்து நீ உண்மையா எழுதியிருக்க. உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் வெங்கு அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தேவநாதனோட கண்கள் கண்ணீர் துளிகளை முத்தா சிந்துச்சு. இறுதி காரியம் எல்லாம் முடியவும் தேவநாதன் ராமனை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கும் போனார். தம்பி, உங்க அப்பா ஞாபகமா எனக்கு ஏதாச்சும் வேணுமே, ஏதாச்சும் இருக்குமா? அங்கிள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அப்பா எதையுமே இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட உதவின்னு யாரும் கேட்டு வந்தா போதும். எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்வாரு. அதுலயும் நீங்க அவரோட உயிர் நண்பன், சொல்லவா வேணும், தாராளமா எடுத்துக்கோங்க. விலையு சொந்த கை கடிகாரங்கள், அலங்கார பொருட்கள், மதிப்பு மிக்க ஓவியங்கள்னு வெங்கட்ராமனோட ரூமே ஒரு கலை கூடமா இருந்துச்சு. விலையு சொந்த அந்த பொருட்கள் எல்லாத்துலயும் எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு வெள்ளந்தியா சொன்ன ராமனோட வார்த்தைகளை கேட்டு தேவநாதன் மனம் நெகிழ்ந்து போயிட்டார். அந்த நொடியிலேயே ராமன் வெங்கட்ராமனோட பையன்றத சொல்லாம நிரூபிச்சிட்டார். பொக்கிஷங்கள் நிரம்பின வெங்கட்ராமனோட அறையில மாயம் செய்யற நீல கடிதங்களை தோழமை இதயங்களுக்கு கொண்டு சேர்த்த அந்த முகவரி புத்தகம் எங்க இருக்குன்னு தான் தேவநாதன் ஒரு இடம் விடாம நல்லா தேடிட்டு இருந்தார். ஒரு வழியா அந்த புக் அவரோட கண்ணிலையும் பட்டுருச்சு. அது அவரை எடுத்து வச்சுக்கிட்டார். வெங்கட்ராமனோட மறைவுக்கு அப்புறமா கடிதங்களற்ற அந்த மாசத்தோட முதல் வாரங்கள் தேவநாதனை அளக்களிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒளி எழுப்பாம வெறுமனே கடந்து போற அந்த போஸ்ட் மாஸ்டரான தேவநாதனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கத்தையும் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்துராதா, தன்னோட ஃப்ரெண்டு தனக்கு லெட்டர் போட மாட்டானான்ற ஏக்கம் தேவநாதனை ஒவ்வொரு நாளும் மன வழியில வேதனையடைய பண்ணுச்சு. தன் நண்பனோட இழப்ப அதிக துயரத்தோடையும் சோகத்தோடையும் தேவநாதன் அனுபவிச்சாரு. வெங்கட்ராமனோட பழைய கடிதங்களை தேடி பிடிச்சு நெஞ்சோட அணைச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும் போது வெங்கட்ராமனே அவர்கிட்ட பேசுறது போல இருந்துச்சு. எவ்வளவு ஆனந்தங்கள் எங்களுக்கு நீ பரிசா தந்துட்டு போயிருக்க தேவநாதனானா, உன்னோட நண்பன் சொல்றதுல பெருமிதம் அடையறேண்டா. உன்ன மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பர் எல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். தன் நண்பனோட எண்ணத்தோடையும் அவரோட நினைவுகளோடையும் தேவநாதன் ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு பழக்கப்பட்டு போனார். அன்பும் பாசமும் சிநேகமும் நேசமும் அவர் மனசுக்குள்ள உந்தி தள்ள ஆரம்பிச்சுச்சு. அன்னைக்கு தபால் நிலையம் போய் நிறைய நீல வண்ண கடிதங்கள் எல்லாம் கொள்முதல் பண்ணிட்டு வந்தார். அவர் எழுத போற மடல்களை அவர் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம் சுமந்து செல்ல இருக்கவே இருக்கு தபால் சேவை. நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் மரணிக்காம நம்ம இருக்கிறது கடவுளோட சித்தம். மனச தூதனுப்ப பறந்து போறதுக்கு தான் இதோ இந்த நீல வண்ண புறாக்கள் இருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் அன்பால இந்த கடிதத்தை எழுத போறேன். அந்த அட்ரஸ் புக்ல வெங்கு யாரோட பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் எழுதியிருக்கானோ அவங்க எல்லாருக்கும் வெங்கு மாதிரியே நானும் அன்பால என்னோட கடிதத்தை எழுதி அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவநாதன் அவரோட நண்பர்கள் எல்லாருக்கும் கடிதாசையை எழுத ஆரம்பிச்சாரு.

வளர்ச்சியடைஞ்ச இந்த காலத்துல தம் மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு கடிதம் எழுதுறது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான். அது இளமையா இருக்கும்போது பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. எந்த வயசுலயும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம். நல்ல வார்த்தைகளை எழுதி அதை மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புறதுல ஏகப்பட்ட சந்தோஷங்கள் மறைஞ்சு கிடக்கு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?

0: அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனும்ங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்ப திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஐயா, கொஞ்சம் பாடுகிறீர்களா?
5: என்ன பாடுவ

0: ஆடியா என்ன
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா? பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. வேற என்ன தெரியும்?
1: வேறையா?
0: நான் பாடம் நடத்துவேன். அப்புறம்?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று கேளடி கண்மணி மற்றும் மௌனராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணத்தோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: ಸಾಕ್ಷಿಗಳಪ್ಪ.
1: ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಉಂಗಳ ನಲ್ಲ ಗಮನಿಸ್ಬಿಟ್ಟಾಂಗ್ಲಾ.

0: அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட், அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாற்ற

0: பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிள பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்துன வயல் அறுக்கணும், கட்டுஞ்சு

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம்ங்கிறது பலாப்பழம், நுங்கு, இழந்த பழம், கொடுக்காப்புளி, தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களுக்கு சீசனாவே இருந்தாலும் இந்த சீசன்ல நிறைய பேரும் எதிர்பார்க்கிறது வெள்ளரிக்காய் தாங்க. அந்த வெள்ளரிக்காய சாதாரணமா கடிச்சு சாப்பிடுறதோ இல்ல உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுறத தாண்டி மிக்சியில வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு, சீரகத்தை போட்டு அடிச்சு வடிகட்டாம அது கூடயே மோர் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, முகத்தை இளமையா வச்சுக்கிறோம், இளநர வர்றதையுமே இந்த ஜூஸ் தடுக்குதான். அதனால வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ கூட செஞ்சு குடிச்சுக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ஹலோ
4: ஹலோ

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன் இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. 1, 2, 3.

ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்.

0: வலிமையுள்ளவெம்பத்ததியெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவெம்பத்ததியெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: என் பையன்

0: எரிவாய வேண்டியதானா? நம்ம தொண்ணூறுக்கு போறது எப்போ?
1: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறதப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது?

0: சொர்க்க உரியாய்களும் போரிருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. Thank you.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ட்ரேடிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு. ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அதை பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி சொல்லு, கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு, கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருதே, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இந்த அள்ளி ஏன் சிரிக்குது தெரியுமா?
5: ஏன் சிரிக்குது?
4: அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டானா, அதுக்காக சிரிக்குது.
5: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதல் இருக்கான என்ன? எனக்கும்
4: தான்.
5: உனக்கு
4: உனக்கு

0: பைக்கம் எங்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காத, நான் நெருப்பு ஜாக்கிரதை.
1: நான் நெருப்பு

0: ஜெய் வஞ்சனையா, என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட? நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன், புலி காப்பம்
1: கோவில் காக்க வந்தவன்.

0: ரொம்ப நேரமா உன்னை நான் பாக்குறேன். சதுரவாய்க்கு நீ நடிக்கோ, நான் பத்தேன். என்னைய தொடரலாம், உன்னையும் தொடரலாம், நம்மளால இவன் தொடரலாமா? இவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்?
1: பாதுகாவல் போர்வையிலே ஜாதியிலே வேதம் சொல்லி உற்பகையை வளர்ப்பவன் நீ. ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போரிலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 60
1: வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
2: தாத்தா உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாட்டா? நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: சித்தி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாருக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாருக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.